நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வாணி ஜெயராம் அவர்கள் பாடியுள்ள ஆனந்த லகரி

0: நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 9 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி புதன்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.
1: உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார்,
2: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.
1: அகடாரல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார்,
2: சூதாட்டம் என்னும் மூதேவியின் வசப்பட்டோர் வயிறார உண்ண முடியாமல் துன்பத்தில் சிக்கி தவிப்பர். குறள் எண் 936 அதிகாரம் சூது.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அனைத்து துறைகளிலும்

0: இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப்பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவிக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஓராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம். அன்பனையர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் உங்களோடு. மலர்ந்திருக்கும் பிறந்திருக்கும் இனிய உற்சாகமான காலை வேளையில் இதமான பக்தி பாடல்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இனிதே வருகிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டிபி ராமச்சந்திரன் இசையமைப்பில் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய இனிய பாடல் இதோ.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:06 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் தங்கள் தன்னம்பிக்கை மீது. நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். உற்சாகமான காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தற்போது வரவிருக்கும் இனிய பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் இசையிலும் குரலிலும். இதோ

நேரம் 6:12 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். அழகாய் மலர்ந்திருக்கும் இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் எம் சசிதரன் இசையமைப்பில், தீபன் அருணாச்சலம் வரிகளில், பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் இதோ.

மனம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். எனவே இந்த இனிய காலை வேளையில் எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளலாக, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளலாக எண்ணுகின்ற எண்ணமும் சிந்தனையும் வந்து ஒரு அன்பு, பாசம், நேசம், கருணையோடு இந்த காலை வேளையில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக மனம் போல் வாழ்க்கை இந்த நாளும் இனித நாளாக தொடங்கும் இல்லையா? நேரம் 6:17 கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் தொடரும். இனிய பாடல் கே வீரமணி இசையமைப்பில், கே சோமு வரிகளில், பி சுசிலாவின் குரலில், அம்மன் பாடல்களின் தொகுப்பிலிருந்து கலைவாணி நின் கருணை என்ற பாடல்.

நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் அந்த சூழலை சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. நேரம் 6:22 கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம் தொடரும். இனிய பக்தி பாடல் பிரதீப் ரவி இசையமைப்பில் பூவை செங்குட்டுவன் வரிகளில் சோபனாவின் குரலில் இதோ.

தன்னம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதல்களுக்கு அதிக வேலை இருப்பதில்லை, தன்னைத்தானே தேற்றிக் கொள்வார்கள். நேரம் 6:27 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் மல்லியம் ராஜகோபால் வரிகளில், சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் இசையிலும் குரல்களிலும். இதோ

நேரம் 6:31 நீங்க கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உற்சாகமான இனிய காலை வேளையில், ஆக்கமும் ஊக்கமும் தரும் இனிய வேளையில், இதமான பக்தி பாடல்கள் அழகாய் வரி வரியாய் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இனிய பாடல் பிரியா சிஸ்டர்ஸ் பாடிய பாடல்,

கேட்ட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா பாடியது. நேரம் 6:42 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாராஸ்ரீ குரலில், வாராஸ்ரீ வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இனிய பாடல் இதோ.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். சூரியனின் சஞ்சாரத்தை அடிப்படையா வச்சு ஓராண்டை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. உத்தர் என்றால் வடமொழியில வடக்கு என்றும், அயனம் என்றால் வழி பயணம் சலனம் என்றும் பொருள், தட்சன் என்றால் தெற்கு என்று பொருள். சூரியன் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யும் காலமே உத்தராயணம். தை மாதம்

0: துவங்கி ஆனியில் முடியும் 6 மாத காலம் உத்தராயணம். சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலம் தட்சிணாயன காலம். ஆடி மாசம் தொடங்கி மார்கழியில் முடியும் காலம் தட்சிணாயன காலம். உத்தராயணம் தட்சிணாயணம் சேர்ந்த ஓராண்டு காலம். தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு பகல், ஓர் இரவு. உத்தராயணம் தட்சிணாயணம் ஆகிய 2 அயன காலங்களில் உத்தராயணம் மிகவும் புனிதமான காலமாக போற்றப்படுகிறது. தை மாசத்திலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது. நமச்சிவாயம் ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு பொன்மொழி சொல்லப்படுவதுண்டு. அதாவது கடனை உடனே வாங்கி விவசாயம் செய்யும் விவசாயிகள் அந்த பயிரை அறுவடை செய்து வாங்கின கடனை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடும் மாதம். அதனாலேயே அந்த பொன்மொழி. மனித உடலானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தீவிரத்தையும் உணர்தலையும் அடைந்து விட்டால் அதுவே ஒரு பிரபஞ்சமாக இருக்கிறது. வெளியே நிகழும் அனைத்தும் சூட்சமமான விதத்தில் உடலில் வெளிப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இது நடைபெறும். பெரும்பாலானவர்கள் இதை கவனிப்பதில்லை. இப்படி ஒவ்வொரு விதமாக நாம் வாழும் காலம் பிரிக்கப்படுது. மாதங்கள் அடிப்படையில், பருவ காலங்கள் அடிப்படையில், பயிர் சாகுபடி செய்யும் கால அடிப்படையில், ஆங்கில தமிழ் மாத கால அடிப்படையில்னு பலவாறா பிரிக்கலாம். எப்படி பார்த்தாலும் வருடம் 1, அதில் இருக்கும் மாதங்கள் 12, வாரங்கள் 52, நாட்கள் 364 தான். இதை நமக்கு சௌகரியமான காலங்களாக பிரிச்சுக்கிறோம் அல்லது பிரிச்சுக்கணும். நல்லதொரு நிம்மதியான வாழ்க்கையாக வாழ தெரிஞ்சுக்கணும். இப்போதெல்லாம் கால சூழல் மாறிடுச்சு, அல்லது நாம் மாற்றிட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழணும். எதிர்த்து வாழக்கூடாது, முடியாது. நமச்சிவாயம் ஐயா. அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க, பருவம் பார்த்து பயிர் செய்யணும். எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிர், அதில் தேர்ந்தெடுத்த ரகங்களை சாகுபடி செய்தால்தான் விளைச்சல் வீடு வந்து சேரும். உலகம் முழுக்க இயற்கை வளங்கள் மனிதனின் சுயநலத்தினால் ஏகப்பட்டது அழிக்கப்பட்டிருக்கு. சுரங்கம் அமைத்தல், தொழிற்சாலை அமைத்தல், கட்டிடம் கட்டுதல், சாலை விரிவாக்கம்னு பல காரணங்களுக்காக வளங்களை அழிச்சுக்கிட்டு வர்றோம். வளர்ச்சி மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்த இதையெல்லாம் நாம் அழிப்பது தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. இது வந்து நமது அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி. அந்த காலத்தில் பிரிட்டிஷார் நமது இயற்கை வளங்களை சுரண்டினர். இதற்காக மகாத்மா காந்தியடிகள் பெரிதும் வருத்தப்பட்டிருக்கிறார். காந்தி சமூக மாற்றத்தை விரும்பியவர் தான். ஆனால் அது மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு இருக்கணும் என்பதை வலியுறுத்தினார். காந்தியடிகள் அன்று சொன்னது இன்று நிஜமாகி வருகிறது. பலரும் இயற்கை விவசாயத்தை நாட ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கையை பாதுகாக்க முனைப்போடு ஈடுபடுறத பார்க்குறோம். இது இன்னும் பல்கி பெருகணும். அப்படித்தானுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

அன்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, உங்களோடு காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைந்திருக்கிறேன். அழகான காலை வேளை, ஆக்கமான ஊக்கமான காலை வேளை, நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலை வேளை, ரொம்ப பக்திமயமான காலை வேளை, தன்னம்பிக்கையான காலை வேளை, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக மொத்தத்துல நம்ம மனசுக்கும் நம்மளுடைய உத்வேகத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மார்னிங் டைமா இது இருக்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுல மிக முக்கியமா பர்த் அனிவர்சரி ஆஃப் மதர் தெரேசா, அதை வந்து நம்ம விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாமங்க கண் தானம் செய்யறது, நேஷனல் ஐ டொனேஷன், இதை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். கண் தானம் வந்து எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு அத்தியாவசியமான அவசியமான ஒரு சமூக கடமையை நம்ம தானமா செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். கூடவே ஒரு கேள்வியை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்ன இந்த இனிய சூப்பரான காலை வேளையில இதமான பாடலோடு தொடங்கலாம் நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சி. அழகான பாடல், சொல்லாமலே யார் பார்த்தது, பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கீங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல, பழனி பாரதி வரிகள்ல, ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய அந்த இதமான பாடல் இது உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதோலு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

வாழ்த்துக்களை சொல்லிடலாம். விழாக்கள் அப்படிங்கறதே வந்து கண்டிப்பா நம்ம உறவுகளையும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் எல்லாத்தையும் வந்து ஒன்னு சேர்க்கிற, இன்னும் வலு சேர்க்கிற, இன்னும் பிணைக்கிற ஒரு காரியமா தான் அது விழாக்கள் அப்படிங்கறது வந்து நம்ம கொண்டாடுறோம். அதுக்குள்ள நிறைய ஒவ்வொரு விழாக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை சிறப்புகள் இது எல்லாமே இருந்தாலுமே கூட மிக முக்கியமானது வந்து யார்கிட்டயாவது பேசாம இருந்தோம்னா கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசணுங்க, ஒன்னா சேர்ந்து கொண்டாட்டமா மகிழ்ந்து இருக்கணுங்க அப்படிங்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமா நம்ம பார்க்கப்படுது இல்லையா. எனவே திருவோணம் டே செலிபிரேட் பண்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். நாம நிகழ்ச்சி வணக்கம் சென்னையில சூப்பரான ஒரு கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணி எந்த அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர் விளையாடிட்டு வர்றாங்க? இது வந்து சாதாரண கேள்வி அப்பா, இந்த கேள்விக்கான பதில நான் சொல்லுவேன் அப்படின்ற நீங்க சொல்லுவீங்க நினைக்கிறேன். பட் அதுல கிளை கேள்வியா என்ன இன்னொரு கேள்வினா, அதில் அண்மையில் அட்டகாசமான 100 அடித்த இந்திய வீரர் யார் அப்படிங்கறது இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நீங்க நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல பதிவிட்டு சொல்லுங்க. மக்களே, மற்றொரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ வருவாய் என அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தேன் சொல்ற மாதிரி, நீ வருவாய் என திரைப்படத்துல இருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எஸ் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்புல விவேகா வரிகள்ல அருண்மொழி மற்றும் ஹரிணி இணைந்து பாடி அந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூளு.

பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். கண்டிப்பா இந்த பாட்டு யாருக்கு தாங்க பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா உணர்வுகளோட அன்போட நம்ம கேட்டு முடிச்சு நினைக்கிறேன். நேரம் 7:15 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். நம்ம பக்கத்துல நமக்கு துணையாவோ இணையாவோ யாருமே இல்லைங்க உற்சாகப்படுத்துறதுக்கு. அப்படின்னாலும் கூட நமக்கு நாமே செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு நாமே ஊக்கம் அளித்துக் கொண்டு உற்சாகமா புறப்பட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய இலக்கை நோக்கி அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே. என்னாலும் பொன்னாலே இன்னாலும் நன்னாலே அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அழகான ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஸோ நம்மளோட வே, நம்மளோட வழி, நம்மளோட பாதை எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. மக்களே வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கேள்வி கேட்டிருந்தா, அந்த கேள்விக்கான பதில்களை தேடிக்கிட்டே இருங்க. ரெண்டு கேள்வி ரெண்டு பதில் அதுதான். இந்திய கிரிக்கெட் அணி எந்த அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர் விளையாடிட்டு வர்றாங்க? அதுல அண்மையில அட்டகாசமான 100 அடிச்ச இந்திய வீரர் யார்? ஏன்னா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, பட்டையை கிளப்பிட்டாருங்க, தூள்

எழுப்பிட்டாருங்க. மிக முக்கியமான ஒரு செஞ்சுரிங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. ஒரு இனிய பாடல், தாளாட்டுக்குரிய அழகான ஒரு பாடல் உங்களுக்காக. பல்லாங்குழியின் சத்தம் கேட்டனா, ஒற்றை நாணயம், வட்டம் பார்த்தேன், இப்படி நிறைய விஷயங்களை கணிதத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடல் இது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில், யுக பாரதி வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய அந்த பாடல் இதோ உங்களோட. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதூலு.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

அன்பு நேயர்களே, நேரம் சரியாக 7:22 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா கண் தானம் அப்படிங்கறது வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. கண்டிப்பா நம்ம சொல்லுவோம், நமக்கு பிறகு அந்த கண்கள் மற்றவருக்கு பயனுள்ள வகையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய ஒரு தானமாக இருக்கும். செய்கிறதுலயே வந்து நிறைய தானங்கள் வந்து சொல்லுவாங்க, சிறந்த தானம், அன்னதானம் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில மிக முக்கியமானது வந்து உடல் உறுப்புகள் தானம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதுலயும் குறிப்பா கண் தானம் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா கொடுக்கணுங்க அப்படின்றது தான். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் எல்லோருமே வந்து அதை முன்கூட்டியே நம்ம பதிவு செய்யற அந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மற்றவங்களுக்கு அது பயனுள்ள வகையில இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த ரத்த தானம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய தன்னார்வலர்களுடைய சதவீதம் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவத்துறை வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க, ரத்த தானம் கொடுக்கறதுக்கு தானாவே வந்து தன்னார்வலர்கள் வரணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாலண்டியர் அந்த மென்டாலிட்டி வந்து நம்ம கிட்ட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க எல்லாத்துலயும் நாங்கள் வந்து முன்னோடியா இருக்கிறோம், முன்னாடி இருக்கோம், ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுல மட்டும் நாங்க எப்படி இருப்போம் அப்படின்றத நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த ரத்த தானத்திலையும் நம்ம வந்து முன்கூட்டியே, அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிறைய அந்த 3 மாதங்களுக்கு 1 முறை, 6 மாதங்களுக்கு 1 முறை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மருத்துவ ஆலோசனைப்படி நம்ம அந்த ரத்த தானத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் நான் சில கடமைப்பட்டிருக்கேன். மகளிர் காலையில உற்சாகமான நேரத்தில் கண்டிப்பா நம்முடைய சிந்தனை எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம மனசு எப்படி அன்பு பாசம் நேசம் கருணையோட இருக்கணும் அப்படிங்கறத வந்து நிறைய பேருக்கு இந்த அன்பு பாசம் இதை பத்தியெல்லாம் தெரியும், அந்த கருணைன்னா என்னங்க அப்படிங்க அந்த வார்த்தையே வந்து தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த வார்த்தை பத்தின ஒரு புரிதலை நம்ம கொடுக்கறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். சோ அந்த கருணையோடவும் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். கூடவே அழகான ஒரு கேள்வி கிட்டிருக்கு, அந்த கேள்விக்கான பதில்களை தேடிக்கிட்டே இருங்க. நம்ம என்னென்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னு ஆர்வமா நான் காத்துட்டு இருக்கேன். அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இந்திய கிரிக்கெட் அணி எந்த அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர் விளையாடிட்டு வர்றாங்க, அதுல அண்மையில அட்டகாசமான 100 அடித்த இந்திய வீரர் யார் அப்படிங்கறதா இந்த கேள்விக்கான பதில. நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்துல நீங்க பதிவிட்டு சொல்லலாம். உங்களுக்கு மடியில் தமிழ இதமான இனிய பாடல் என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து மேகமாய் வந்து போகிறேன் அந்த பாடல் தான். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல ராஜேஷ் அவர்களுடைய குரல்ல இதோ உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோடு.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: நம்மள சில பேர் ரொம்ப தைரியமா இருப்பாங்க, நாம கூட சொல்றது உண்டு. அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்றது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்க, அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர்

0: ரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதுல மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோடு யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கை கால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கை கால் விரல்லாம் மரத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால் இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலிச்சா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்து இருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தலை வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல் வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம், நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:40. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் சரியாக 7:40 ஆயிட்டிருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அன்னை தெரேசா அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாவே நம்ம வந்து நிறைய விஷயங்களை கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பத்தி நினைச்சாலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அவங்க பேசிய விஷயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கருணை, அவங்களுடைய தொண்டு, அவங்களுடைய சேவை அப்படின்னு எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுல ரொம்ப அழகான வாசகம் வரிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், உனக்காக வாழ்கிறேன் என்று

சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற விஷயம். புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு அப்படிங்கிற விஷயம். இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. உண்மையா அன்னை தெரசா அவர்களுடைய தியாக வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள இருக்கிற அந்த தியாக உணர்வு வெளிப்படுங்க. மற்றவங்களுக்கு நாம சின்ன அளவிலாச்சும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ள வகையில் இருப்போம். அன்பு, பாசம், நேசம், கருணையை பிரதிபலிக்கிற ஒரு ஒரு மனிதநேயமிக்க மனிதரா நம்ம மாறுவோம் இல்லையா. மக்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கிறோம், கேள்வி கேட்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதில்களை நீங்க தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சோ அது என்னென்ன பதில்கள் பின்னால பாக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காக அழகான பாடல், பாட்ஷா திரைப்படத்துல இருந்து நீ நடந்தால் நடை அழகு, அழக வர்ணிக்கிற அழகான ஒரு பாடல் உங்களுக்காக. தேவா இசையமைப்புல வைரமுத்தோட வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்க இந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4, எங்க எல்லாமே சமதூளே.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேர்களே, நேரம் சரியாக 7:49 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேங்க. இப்பதான் கேள்விகளுக்கான பதில்களை தேட காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டைம் வந்தாச்சு. சோ அந்த கேள்வி நான் கேட்டிருந்தது, இந்திய கிரிக்கெட் அணி எந்த அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர் விளையாடி வர்றாங்க, அதுல அண்மையில அட்டகாசமான 100 அடிச்ச அந்த இந்திய வீரர் யார் அப்படின்னு. ஆனா நம்மளோட நேயர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, பதில்கள் அழகா சொல்றதோட சேர்த்து ஒரு வீரர் இல்லைங்க, ரெண்டு பேரு, இரண்டு வீரர்கள் அப்படின்னு அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னென்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் துருவ் ஜுரேல் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் நேம் தான் சொல்லியிருக்கிறாரு, துருவ் ஜுரேல். எஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சரியான பதிலா இல்லையா அப்படிங்கறது நம்ம பின்னால பார்க்கலாம். அண்ட் அதே போல மயிலை பட்டாபி சொல்றாரு, இதில் தேவ்தத் படிக்கல் மற்றும் துருவ் ஜுரேல் ஆகியோர் அப்படின்னு ரெண்டு பேரை சொல்றாரு. எஸ் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் அவர் என்ன சொல்றாரு, காலை வணக்கம். பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இலங்கையில் அண்மையில் நடந்து வர்றதுங்க வரக்கூடிய போட்டிங்க. அதில் தேவ்தத் படிக்கல் மற்றும் துருவ் ஜுரேல் ஆகியோர் ரெண்டு பேரும் சேர்ந்து சதம் அடிச்சிருக்காங்க தலா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மரளி பெரியசேகர் ஜெயக்குமார் அவர் வந்து என்ன சொல்றாருனா, தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய தகவல் மிக மிக அருமைங்க, கருத்துள்ளதாக இருந்தது, வழங்கிய சகோதரருக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக மகிழ்ச்சிங்க, சூப்பர். எஸ் பயனலோகையில் இருந்ததுன்னு சொல்லும்போது மற்ற மகிழ்ச்சி. அந்த அதே போல குணாலன் அண்ணாமலை சொல்றாரு, இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு வர்றாங்க, அதுல இந்த தொடர்ல இரண்டாவது டெஸ்ட் போட்டியில சதம் அடிச்ச இந்திய வீரர் துருவ் ஜுரேல் எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா, 115 ரன்கள் அடிச்சு சூப்பரா தூள் கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்றாங்க, பதில் இலங்கை வீரர் துருவ் ஜுரேல் அப்படின்னு சுருக்கமா அழகா சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல கருப்பணன் ரங்கசாமி சொல்றாரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க, அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லலைங்க. சூளை ரீஜா மனோகரன் சொல்றாங்க, தெளிவாக விளக்கியது அந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே போல என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் எதுவும் சொல்ல வரலைங்க, அதுதான் அவர் சொல்ல வருது. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மிக மிக அருமை, அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல சுரேஷ் பாபு அவரும் வந்து காலை நேர வணக்கம்

சொல்லி நிறைய பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய தலைப்புக்கு சம்பந்தமாக இல்லாமல் வேற ஏதோ சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அண்ட் அதே போல் விஜயகுமார் சொல்கிறார், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறார். அண்ட் ஆன்சர் இஸ் த்ரூ ஜுரேல் படிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீலங்கா அன்றைக்கி எதிராக விளையாடிட்டு வராங்க. அதே போல் அன்பு ராணி, குட் மார்னிங் ஹேவ் எ வண்டர்ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஆமாங்க, இன்னைக்கு ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால் அவங்க அப்படி ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பதிலும் கூட சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாடிட்டு வராங்க. அதில் த்ரூவ் ஜுரேல் வந்து 115 ரன் எடுத்திருக்காரு. தேவ்தத் பட்டிக்கல் வந்து 117 ரன் வந்து அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் கண்ணப்பன் பாபு, இனிய காலை வணக்கம்ங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஸ்ரீலங்கான்னு மட்டும் சொல்லியிருக்காரு, பட் யார் எந்த வீரர் அப்படிங்கிறத சொல்லலை. அதே போல் பி கே பூபாலன் பாலா சொல்றார், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கங்க. பதில் இலங்கை அணி. அண்ட் இன்னொரு பதில் தேவ்தத் படைக்கல் அப்படின்னு சொல்றாரு. எஸ் இன்னொரு பதிலும் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் டிபிஎஸ் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வருது அப்படின்னு வழியாக சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ராமகிருஷ்ணன் அவரும் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. ரமணி வர்மா வந்து பதில் சொல்கிறாங்க. கிருஷ்ணசாமி சுப்பிரமணியன் பதில் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அண்டு சந்திரசேகர் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர் விளையாடிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தேவ்தத் படிகள் 117 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 100 அடித்த இந்திய வீரர் த்ரூவ் ஜுரேல் 115 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் சிவன் அருண் பதில் சொல்லியிருக்காங்க, சுரேஷ் பாபு பதில் சொல்லியிருக்காங்க, மணிகண்டன் தென்பொன்முடி அவங்களும் வந்து பதில் சொல்கிறாங்க, சாமுனி பதில் சொல்கிறாங்க, சதீஷ்குமார் அட்டடா இவ்வளோ நேயர்கள் வந்து ஆர்வத்தோடு பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் விரிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. எஸ் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால பதில் என்ன சரியான பதில் அப்படின்னு நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் சொல்ல போகிறேன். எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூவ் ஜுரேல். எஸ் இவரோட 100 தான் வந்து ஒரு திருப்பு முனையாக பயங்கர ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் தேவ்தத் பட்டிக்கல் அவரும் அல்டிமேட்டாக ஒரு செஞ்சுரி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் அடித்த அந்த 117 ரன் ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் டு இந்தியன் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இரண்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள், கூடவே இந்திய அணிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். எஸ் இன்னொரு பதில், இந்திய அணி யாருக்கு எதிராக விளையாடிட்டு வராங்க அப்படிங்கிற பதில் நீங்கள் சொன்னது ஸ்ரீலங்கா அப்படின்றது தான் அந்த பதிலும் சரியான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக கண்ணெதிரை தோன்றினால் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக ஈஸ்வரா வர காத்துட்டு இருக்கு. தேவாவோட இசையமைப்பில் வைரமுத்தோட வரிகளில் உதித் நாராயணன் பாடியிருக்கிற அந்த பாடல் இது உங்களோட தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளம் மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளாா்.

தமிழகத்தில் தாவிக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. சூப்பர்பான மார்னிங் டைம் நமக்காகவே விடிந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட உற்சாகத்தோட நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி ஓடிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான அனுபவபூர்வமான ஒரு உண்மை. எஸ், மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு அனுபவபூர்வமாக உணர்த்தி இருக்கும், ஆனால் அதை நம்ம மறந்தும் மறுத்து நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம வெளிப்படுத்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் எதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட திருப்பி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அழகாக நமக்கான சூழலை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாதுங்க. அதனால ஓடிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, நடக்கும் நடக்கும் நடக்கும். ஏச நம்மளுடைய ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் வாலிவுட் வரிகளில் மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடல். தொடர்ந்து கிளங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
2: ISI நம்பிக்கையின் முத்திரை,
1: ISI பாதுகாப்பின் முத்திரை,
2: ISI தரத்தின் முத்திரை.
1: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
2: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
1: போன் 044-22-541-442, 044-22-541-216.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே.

ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிற நேரம் 8:12 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். லைட்டா அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் சென்னையோட டிராபிக் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புறது நல்லது அப்படின்னு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல அப்பா அம்மாவும் சொல்லிதான் அனுப்புறாங்க. பட் இருந்தாலும் ஐயோ முடியலையே, நான் அடிச்சு பிடிச்சி ஓடுறது வேலை இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா நல்லது கிடையாது. அதனால முன்கூட்டியே கிளம்புறது மட்டும் இல்லாம சாலை விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சு போறதும் நல்லது. மக்களே, நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு தாண்டிய ஆட்டம் உங்களுக்காக ஒரு காத்துட்டு இருக்கு. ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வாலிவுட் வரிகளில் உன்னிமேனன் மற்றும் ஸ்ரீகுமார் பாடியிருக்கிற இந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கிளங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோளே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பாத்து பாத்து

0: பார்த்து பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேர்களே, நேரம் சரியாக 8:22 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. மார்னிங் டைம் மற்றொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், அத்தியாவசியமான விஷயம். நம்மளோட பாடி அண்ட் மென்டல் வந்து ரொம்ப சூப்பராக இயங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை உணவை கண்டிப்பாக சாப்பிட்றணும், அவசியமாக சாப்பிட்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நிறைய பேர் சாப்பிடணும் தான் நினைப்போம், ஆனால் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நிறைய பிளான் பண்ணுவோம். பட் அந்த பிளானும் வந்து அது முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து எதையாவது அம்மா அப்பா வந்து ரொம்ப அக்கறையோடு வந்து காலையில் விடியற்காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுப்பாங்க. அதை எப்படியாவது போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்றணும், அல்லது வீட்டிலே சாப்பிட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? காலை உணவை தவிர்க்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்றது வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். இல்லைனா மருத்துவர்கள் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் காலை உணவை தவறாமல் சாப்பிட்ருங்க. மக்களே, நம்மளோட நிகழ்ச்சி அடுத்த பாடல் உங்களுக்காக ஜெயம் படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல், வண்டி வண்டி ரயிலு வண்டின்னு வர காத்துட்ருக்கு. எஸ் தொடர்ந்து கிளங்குது ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கள் எல்லாமே சமதுளே.

0: ஜாலி லைஃப் ஹாப்பி லைஃப் அப்படின்றது நம்ம நினைக்கும் போது தான் கண்டிப்பாக வரும். நம்ம நினைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நாமே வந்து சோர்வாக உட்காந்துட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்க யாராவது ரொம்ப ஜாலி மூடில் இருந்தாங்கன்னா கூட அந்த டைமில் நமக்கு செம்மையான ஒரு கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்க சிரிச்சா எனக்கு எரியுதே அப்படின்றது வந்து நாம டென்ஷனாக இருக்கும்போது மட்டும்தான், மற்றவங்க சிரிச்சா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து நாம சந்தோஷமாக இருந்தோம்னா மட்டும்தான் அது டபுள் ஆகும். ஏன் இதை சொல்ல வரேங்க, காலையில் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்ல வரேன். காலையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தோம்னா மட்டுமே தான் நம்ம நினச்ச விஷயங்கள் கூட வந்து கரெக்டாக ஒன்று ஒன்றா வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட மைண்டில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அழகாக ரிலாக்ஸாக நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? ஏன்னா சார், ஃபெஸ்டிவல் டே இன்றைக்கி ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டே அப்படின்றதே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கடந்து நம்ம அன்பு பாசம் நேசத்தை எல்லாத்தையும் இணைச்சி பிணைச்சி ரொம்ப அழகாக குழச்சி இருக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பண்ணுவோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான். அலுவலகத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, எப்பவுமே வந்து அன்பை பிரதானப்படுத்தக்கூடிய வகையிலே இருப்பாங்க. சில பேர் வந்து எப்பவுமே வந்து அக்கறையோடு இருப்பாங்க, சில பேர் வந்து சாப்பிட்டியான்னு விசாரிப்பாங்க, சில பேர் வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. சரி, மற்றவங்க ஒவ்வொரு டைப்பில் இருக்கிறாங்க, ரைட்? நாம என்ன மாதிரி டைப்பில் மற்றவங்களுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும், ரைட்? இப்போ மக்களே, இதே பாசிட்டிவ் வைபோட நம்ம சூப்பரான பாடல்களை கேட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ கேட்க போகிற பாடல் வந்து சாக்லேட் திரைப்படத்தில் இந்த மல்ல மல்ல மல்ல மருத மல்ல மல்ல மருத மல்ல, எஸ் இந்த பாடல் தான். இதோட இசையமைப்பில் வாலிவுட வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ரெஹானா இணைந்து பாடியிருக்கிற அந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதுளே.
1: Ha ha ha.

0: பேரு பாண்டியம்மா.
1: எப்படிங்க பாட்டு செம வீட்டா மல்ல மல்ல மருத மல்ல சும்மா குதூகலமாக கேட்டு முடிச்ச நேரம் 8:36 ஆயிட்டுருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிகிட்டு இருக்கேன். நினச்சதெல்லாம் எப்போ நடக்குமோ அப்போ தான் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது உண்டாகும். அந்த நேரத்தில் மட்டும்தான் வந்து ஏதாவது ஒரு குத்து பாட்டு போட்டு செம்மையான ஒரு ஆட்டம் பாட்டம் போடணுங்க அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா டைமும் அமையுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு

எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே முன்கூட்டியே வந்து அதுக்கான திட்டமிடலோட அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மகிட்ட தான் இருக்க போகுது. அதே போல் அந்த சக்ஸஸ் முடித்த உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்க தான் போகுது. அட் த சேம் டைம் நம்ம எப்போ உணர்ச்சி வசத்தில் வந்து ரொம்ப உச்ச நிலையில் இருக்கிறோமோ அப்போ வந்து நம்ம கவனத்தை நம்ம தவற விடுவோம் அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப சோகமாக ரொம்ப கஷ்டம் ரொம்ப வலியோடு இருந்த அந்த உச்சபட்சமான இடமா இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் உச்சபட்சமான ஒரு இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ரைட், மக்களே, அடுத்த பாடல் உங்களுக்காக செம்மையான ஒரு தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை, ஈக்குவாலிட்டியை பற்றி பேசக்கூடிய சூப்பரான ஒரு பாடல். உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து, உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கும் உண்டோ அப்படின்ற சூப்பரான அந்த பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில், வாலியோட வரிகளில், மனுவோட அல்டிமேட்டான குரலில் இந்த பாடல் வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கிளம்பு ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதோலு.

சம வாய்ப்பான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:43 தொடுகிற போது சிந்திக்கக்கூடிய பாடலும் கூட வரிகளும் கூட அப்படின்னு சொல்லலாம். பாடலும் கூட சூப்பரான ஒரு பாடல் தாங்க. சிந்தூர பாண்டி திரைப்படத்தில் இருந்த சிந்தூர பாண்டிக்கு அந்த பாடல் தான். எஸ் தேவாவோட இசையமைப்புல வாரியோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்தபடி இந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்றதுக்கு ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

சோலை நேர்களே, நேரம் சரியாக 8:50 ஆயிட்டுருங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. பட்டைய கிளப்புற பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக, பாண்டியனா கொக்கா கொக்கா. எஸ், நிறைய பேர் சொல்லுவோம்ல, நான் யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சூப்பரான ஒரு பாடல் இது. இளையராஜாவோட இசையமைப்பில், வாலியோட வரிகளில், மனுவோட குரலில் இந்த பாடல். இதோ உங்களோட தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கே எல்லாமே சமதூலே.

0: பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது காக்கா காக்கான்னு பாடலை கேட்டு முடிச்சு நேரம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. 8:55 தாண்டி குதிச்சு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவான பாடல் மாஸ்டர் படத்துல இருந்து வாத்திக்கமே பேஸ்புக்ல மீண்டும் 10:02 உங்களோட கலக்கும் வரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துறேன். தொடர்ந்து கலந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுலை.
1: சப்பா பீட்டு கொளுத்துக்கடா.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்.

வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ஆப்பில் வழக்கம் போல் உங்களுக்காக நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. கூடவே இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இல்லையா, அன்பும் கொண்டாட்டமும் நிறைந்த இந்த இனிய காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை மறுபடியும் சொல்லிக்கிறேன். அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விசேஷங்கள் இருக்குது. ஒன்று வந்து எல்லை தாண்டி வண்ண பூக்களிட்டு வண்ண பூக்கோலமிட்டு அன்பையும் சமத்துவத்தையும் கொண்டாடும் நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த திருவோண நல்வாழ்த்துக்கள். இன்னொரு பக்கம் கருணை அமைதி சகோதரத்துவத்தை உலகிற்கு உரக்க சொன்ன நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான இந்த புனிதமான நாளில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். மனிதனையும் சகோதரத்துவமும் ஒன்றிணைகிற இந்த நல்ல நாள்ல நம்ம மேடையில பிறக்க போற இந்த இசை மழையில நனைய தயாரா? எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் என்ன படத்துல இருந்து வருதுன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து. ஹரிஷ் ராகவேந்தருடைய குரல்ல நா முத்துக்குமார் வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்புல வந்துட்டு இருக்கு சென்னை சென் தமிழ் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மலேசியா வாசுதேவன், யுகேந்திர வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்திரன், தீப்தி சுரேஷ்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடலுக்கு விஷ்ணு மற்றும் சூப்பர் சுப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அனிருத் கம்போஸ் பண்ண இந்த பாட்டை இப்போ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூளு.

வேட்டையன் திரைப்படத்திலிருந்து மனசிலாயோ அப்படின்னு தான் வருது.

நேரம் 9:22. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

எஸ் மக்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் கடைசியாக நம்ம கேட்ட பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் திரைப்படத்துலேருந்து தான். ஒரு அரபி கூத்து கேட்டு ரசித்தோம். அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிதாவுடைய குரலில், சிவகார்த்திகேயன் வரிகளில், அனிருத் இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்தோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாங்க ஒழிக்க இருக்கும் பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மாற்றான் திரைப்படத்துல இருந்து, கால் முளைத்த பூவே. பூக்கெல்லாம் கால் முளைத்து நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் பறிக்கவே முடியாது, பறிச்சு தலையெல்லாம் வச்சு அழகு பார்க்கலாம் முடியாது. அப்புறம் இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் வேலை, அதெல்லாம் பறிச்சு கோலம்லாம் வேற போட்டிருப்போம், அதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது. அதனால பூக்களுக்கு கால் முளைக்காம இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒழிக்க இருக்க பாடல் மாற்றான் திரைப்படத்துல இருந்து, ஜாவித் அலி மகாலட்சுமி அவருடைய குரல்ல, மதன் கார்கியுடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே துளு.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: 9:29 ஆயிட்டிருக்கு. சுமாத்ரான் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். ஸோ அடுத்ததான் டியூட் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. சாய் அபயங்கர் பால் டப்பாவுடைய குரலில் வந்துட்டுருக்கு. அவங்க மட்டும்தான் பாடியிருக்காங்கன்னா இல்லை, இன்னும் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க, தீப்தி மற்றும் பெமுமிக்கா பாடியிருக்காங்க. பால் டப்பா இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு, சாய் அபயங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே இதுல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
2: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
1: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
3: இன்றி BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

உருவாக்கி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க.

0: இங்க எல்லாமே தோல்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

9:40 முடிஞ்சு 41 ஆரம்பிச்சிருச்சு. சோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். அடுத்ததாக ஒரு தத்துவ பாடல் வந்துட்டு இருக்கு. அப்படி என்ன தத்துவ பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியாது. ஆனா பீட் சும்மா வேற மாதிரி இருக்கும். வசனமா முக்கியம், பாட்டு ரசிங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ வேதாளம் திரைப்படத்துலேருந்து ஆளுமா டோலுமா அப்படின்ற பாடல் வந்துட்டுருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் உடைய குரலில், ரோகேஷுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தரே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

4 திரைப்படத்துல இருந்து அச்சச்சோ அப்படின்ற ஒரு பாடல் கேட்டு வந்த நேரம் 6:50. இந்த பாடல கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருக்காங்க, விக்னேஷ் ஸ்ரீகாந்த் எழுதியிருக்காரு, ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சிருக்காரு. சோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு பயங்கரமான பீட் சாங்ல இது. இதே மோட்ல அடுத்து ஒரு வைபான சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு கருப்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பாட்டு வந்துட்டு இருக்கு. சாய் அபயங்கர் கானா முத்துடைய குரல்ல, விஷ்ணு ஏடவனுடைய வரிகள்ல, சாய் அபயங்கருடைய இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே தூளு.

நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ஸோ ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவு பாடலாம் உங்களுக்காக என்ன பாடல் ஒலிக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்துலேருந்து. இதுவும் ஒரு தத்துவ பாடல், நிஜமாலுமே ஒரு தத்துவ பாடல் தான். எப்படி வந்து தம்பதிகள்லாம் வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு தத்துவ பாடல்னு வச்சுக்கலாம். இந்த பாடலில் அந்தோணிதாசன் பாடியிருக்காரு. அறிவு வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு. அண்ட் மோர் ஓவர், அடுத்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நானும் சங்கரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேரம் வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எச்எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. மீண்டும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: டெல்ஃபின் ராஜேந்திரன்.
0: எஸ் டெல்ஃபின் அண்ட் ஆர்ஜி சங்கர் பிரியன் வரப்போறோம். ஏற்கனவே டெல்ஃபின் வந்து சொல்லிட்டாங்க, இந்த ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா டெல்ஃபின்?
1: வழக்கம் போலதான், கேம் தான்.
0: எஸ் எக்ஸாக்ட்லி. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கபடி கபடி கபடி ஆளுபுறோம். எஸ் ஒரு வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம். நடுவில் இருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத முத்தான அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயால சொல்ல போறீங்க. கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா

0: FM.
1: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு. என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
1: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
3: இன்றே BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
5: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: மற்றும் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஆஹா, இனிமையான இசையை கொடுத்துட்டாங்களே. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை ஆர்கே நகர், சங்கர் பிரியன் சார், ஜென்சின் மேடம், ரெண்டு பேருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?

0: நல்லா இருக்கும் மேம்.
1: விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: தப்பிக்க முடியாது. அந்த வார்த்தையுடைய முதல் எழுத்து குரில் தி. தின்பண்டத்துக்கு வரக்கூடிய தி.
0: என்னுடைய
2: தின்பண்டம் அதுக்கு வரக்கூடிய தி. கடைசி எழுத்து இம்மு. மாமேல புள்ளி. உலகத்தோட பெரிய ஏரியா. அந்த பெரிய ஏரியாவுல இவரு ரொம்ப பெரிய ஆளு. யார் அவரு?
1: எத்தனை எழுத்து நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே.
0: அதுல இவர் பெரிய ஆளா?
2: ஆமா, முத இது, அதுக்குள்ள அப்புறம் வார்த்தைகள் வரும். டெல்பி நீங்க கூட கண்டுபிடிக்கலாம்.
1: நடுவுல எத்தனை எழுத்துன்னு முதல்ல சொல்லுங்க.
2: உலகத்துல பெரிய ஏரியா என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த பெரிய ஏரியாவுல பெரிய ஆளு.
1: கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
2: என்னங்க ஐயா?
0: வானம் தான் பெரிய ஏரியா.
2: வானம். சரி ஓகே. பூமியில?
0: கடல்ல
2: பெரிய ஆளு யாரு?
0: திமிங்கலம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவான்மூர்ல இருந்து கலையரசி.
1: கலையரசி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடி மேம்.
2: கலையரசிக்கு என்ன வார்த்தை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையுடைய முதல் எழுத்து குரில் கா.
3: குரில் கா.
2: ஆமா. கடைசி எழுத்து இம். மாமேல புள்ளி.
3: ஓகே.
2: தம்பி ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாப்ல, ஆனா ரொம்ப ஹாட்டாவும் இருப்பாப்ல.
3: கடிகாரம்.
2: வெளிச்சத்தை கொடுப்பாப்ல, நல்ல மனத்தை கொடுப்பாப்ல, நறுமணத்தை, நல்ல பக்திய கொடுப்பாப்ல. நிறைய சொல்லி இருக்கேன். காலை தொடங்கி இம்பல முடியுது. செம்ம ஃபாஸ்டா இருப்பாப்ல, கொஞ்ச நேரத்துல ஆளே காணாம போயிடுவாப்ல. ரொம்ப ஹாட்டான ஆடும் கூட.
3: கற்பூரம்.
1: கற்பூரமா பிடிச்சிட்டீங்க, போங்க.
2: எப்படிங்க நீங்க ஃபயர் கலப்புறீங்க? சூப்பருங்க, வாழ்த்துக்கள். சரியான
1: உங்களுக்கான
2: வார்த்தை கேக்குறீங்களா?
3: கோவப்பட்டாங்க,
2: ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு ஏப்பா உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு போயிடுவோம். கொஞ்சம் சுயநலமா யோசிச்சாங்க அந்த நேரத்துல. யாரு சுயநலமா யோசிக்கிறாங்க அந்த நேரத்துல? ஏப்பா உனக்கு ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணி கேப்போ, இல்ல கோபமா கூட கேப்போ நம்ம.
1: நமக்கு எதிராக யாராவது ஏதாவது செயல்பட்டு அவங்களை பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்போம்.
2: ஆமா, இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி விழுந்து கிடக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் வந்து அவரை விழுந்து கிடக்குறவரை பார்த்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டே இருப்பாரு. பின்னால வரவர் வந்து அவரை நிப்பாட்டி, ஏன்பா என்னப்பா அவர் விழுந்து கிடக்குறாரு, நீ இப்படி இல்லாம போயிட்டு இருக்கியப்பா அப்படின்னு கேப்பாங்க. என்ன சிரிக்கிறீங்க?
1: என்னங்க சிரிக்கிற அளவுக்கு இருக்கு?
2: ஏன்பா உனக்கு ஏதாவது மன நிம்மதி இருக்குதாப்பா, அவர் விழுந்து கிடக்குறாரு, நீ பாட்டு மன நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்க. இல்லம்மா, இன்னொரு மிக முக்கியமான
1: வாய்ப்பு கொடுப்போம்.
3: என்ன?
2: அம்மா வந்து மன நிம்மதியிலேயே சுத்துறாங்க, நிம்மதி சார்ந்து. ஓகே ரைட், அடுத்த நேரம் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: கலாச்சாரம் சார், லைனே கிடைக்கிறவங்க போன்ட்டு லைன் பிடிக்கிறது சார், இப்போ லைன் சொல்லுங்க சார்.
2: ஆத்மா நம்ம போன் லைன் பாப்பா.

0: பாத்து கரெக்டா புடிக்கணும்.
1: இதுதான் காலேஜ் பேசுற ஃபர்ஸ்ட் ஷோ நினைக்கிறேன்.
2: குட்
0: மார்னிங், குட் மார்னிங் கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க? கலகலப்பா அரகோணம், சூப்பர். அரகோணத்துல இருந்து கலாமா நீங்க சொல்லுங்க, அது
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
0: ஒரு வாட்டி சொன்னா போதும்
1: கலாமா, கடைசி எழுத்து சி. சீல மன நிம்மதியா இருக்கு, அது தீ. நாங்க சொல்றது சி
0: மனசாட்சி. சூப்பர் கலாமா, கலக்கிட்டீங்க போங்க. அரக்கோணமே அப்படி எட்டு திசையில உங்க பேரு எதிரொலிக்குது. சூப்பர்மா, செம்மையான ஒரு பாடலை கேட்க போறேங்க. இந்த பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்துல இருந்து நீ பொட்டு வச்ச அந்த பாடல். இளையராஜாவோட இசையமைப்புல கங்கை அமரன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன், மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இது உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே.

0: மார்னிங் டைம் ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. 10:23 தாண்டி குதிச்சு சிட்டாவை பறந்துகிட்டு இருக்கு. நேரத்தை கையிலே முடிய முடியல, அதுக்கு தான் மூச்சுக்கு 300 வாட்டி நாங்க டைம் சொல்லிட்டு இருக்கோம். புதிய அழைப்பாளர்கள் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலுமே சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி 298600038 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கும், மற்றும் ஒரு எண் 295205554 எந்த எண்ணுக்கும் அழைச்சி சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: ஹலோ,
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
0: திருச்சியில இருந்து சரஸ்வதி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்களா?
1: கேளுங்க.
0: ஓகே, முதல் எழுத்து குரில் பா.
1: குரில் பா, ஓகே.
0: கடைசி எழுத்து டி, டாடா டில வரக்கூடிய குரில் டி.
1: ஓகே.
0: ஆமா, இது ரெண்டு வார்த்தை சேர்ந்த மாதிரி இருக்கும். அழகான தமிழ் வார்த்தை, நிறைய பொருட்கள் இருக்கக்கூடிய இடம், மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம்.
1: ஓகே.
0: ஆமா, வணிகம் சார்ந்த இடம்.
1: ஏதோ அங்காடின்னு வருமோ?
0: அதெல்லாம் நாம எப்படி சொல்ல முடியும்? நாங்க முடிங்க சொல்லுங்க.
1: அங்காடி
0: என்னங்க?
2: என்ன முதல் வார்த்தையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன், பல்பொருள் அங்காடி அப்படின்ட்டாங்க.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: நல்லா இருக்கீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க? வெங்கட், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கும்,
2: சிறப்பா இருக்கும்.
0: வெங்கட் ஐயா, உங்களுக்கான வார்த்தை கேக்குறீங்களா?
3: சொல்லுங்க சார்.
0: முதல் எழுத்து நெடில் ஏ. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேப்பல அந்த ஏ. ஓகே. கடைசி எழுத்து பை.
3: பை,
0: பாப்பா, பாப்பா பீல வரக்கூடிய பை. ரொம்ப முக்கியமான ஒரு டூல் அந்த காலத்துல.
2: கண்டுபிடிச்சு
0: போய் வந்து அவருக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான்
2: தெரியாதுன்னு சொல்லல, சொல்ல முடியாதுன்னு
0: சொன்னேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
4: அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: ஐயா, உங்களுக்கான வார்த்தை கேக்குறீங்களா?
4: எளிமையா கொடுங்க.
0: முதல் எழுத்து தி, குரில் தி.
4: தி,
0: தி தின் பண்டத்துக்கு வரக்கூடிய தி, ரைட்டா? கடைசி எழுத்து இம், மா மேல புள்ளி.
4: சரி.
0: சயின்டிபிக்கா பார்த்தோம்னா மூணு முக்கியமான தன்மை உள்ள பொருட்கள் இருக்கு. அதுல இது ஒண்ணு மிக முக்கியமான. அரியலூர் வீரதுரை, வீரமா வந்திருக்கீங்க. உங்ககிட்ட வந்து க்ளூவே சொல்ல போறது இல்ல, வார்த்தை மட்டும் கேப்ப, நீங்க சொல்லணும் பதில்.
2: முடியுது
0: யாருகிட்டயும் இருக்க கூடாத ஒரு வார்த்தை, க்ளூ சொல்ல மாட்டேன்.

0: நடுவுல நீங்க சொல்லுங்க.
1: இரண்டு எழுத்து.
0: ஆஹா, அப்ப டெல்பினுக்கு உண்மையாவே தெரியுது. ஓகே,
2: வா பா புள்ளில ரெண்டு எடுக்கா.
1: நடுவுல ரெண்டு எழுத்து.
2: இல்ல மேடம்,
1: நடுவுல ரெண்டு எழுத்து.
2: வஞ்சம்.
0: இன்னொன்னு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க.
1: கிட்டத்தட்ட அதுக்கு இன்னொரு பொருள் கூட வச்சுக்கலாம்.
0: வம்பு தும்பு கம்பு சொம்பு தெம்பு.
2: பஞ்சம் வரம். ஐயோ,
1: நீங்க சொன்ன அதே பொருள் தான், ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிங்க.
0: வேற ஒரு வார்த்தை.
1: ஆமா,
0: என்னங்கய்யா இவ்வளவு வந்துட்டீங்க. வஞ்சம் இல்லாத நெஞ்சம் நீங்க. அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. சரிங்க, நல்ல முயற்சிங்கய்யா. அடுத்த நேரம்
2: நன்றி
0: நன்றி. பாதி தூரம் வந்துட்டாரு, இன்னும் பாதி கடக்க முடியாமல் விட்டு விட்டார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? வணக்கம் அம்மா, யாருங்கிறது?
3: சென்னை. ஹேமா, நீங்க சொல்லிட்டீங்களா சார்?
0: நான் எங்க சொன்ன, நீங்க சொல்லுங்க.
3: வஞ்சம்.
0: வஞ்சம் இல்லையே, அதே பொருள் கொண்ட இன்னொரு வார்த்தை. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையுடைய முன்பணி எழுத்துக்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். நடுவில் இருக்கிற எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்னன்றத நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம நிறைய கேள்விகளோட அப்படியே தொடர்ச்சியா பேசிட்டே இருக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே.

நேரம் 10:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்
1: 298-6-0-0-3-8 மற்றும் ஒரு எண் 298-5-2-0-5-5-4. வணக்கம் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது?
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா
1: இருக்கிறேன்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? முதல் எழுத்து வந்து
2: குண்டல் கொடுத்தா காலையில நல்லாதான் இருக்கும்.
0: எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்
1: இதுல
0: வந்து நடுவுல ஒரு நான்கு எழுத்துக்கள் இருக்கு.
1: நான்கு எழுத்துக்கள் சந்திரசேகர்.
0: இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கூட.
1: என்ன சந்திரசேகர், நீங்க உங்களை பத்தி எவ்வளவு புகழ்ந்து நான் பேசுறேன், நீங்க பதில் தெரியாம சுத்திக்கிட்டு
2: இருக்கீங்க.
0: இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு நாள் இருக்கும்ல, அந்த நாள் வந்துட்டா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கும் கூட அப்படி சொல்லலாம்.
1: ஐயோ, என்ன நாள்னு தெரியலையே.
2: இன்னைக்கு
1: ஓணம் தெரியும், இன்னைக்கு
0: மிலாடி நபி தெரியும். பொதுவான பேர் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: சந்திரசேகர், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நான்
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: ஓகே, சூப்பர்,
0: நன்றி நன்றி நன்றி.
1: முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சந்திரசேகர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
0: காலை வணக்கம். யார், எங்க இருந்து சொல்லுங்க?

0: வனஜாமா பயங்கர கலகலப்பா வந்திருக்கீங்களே, பதிலோட வந்திருக்கீங்க போல இருக்க. நாங்க அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம், உங்க இணைப்பு தானாதான் கட் ஆகும். சொல்லுங்கம்மா. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி செமையான ஒரு பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் செம கொண்டாட்டமான ஒரு பாடல் தான். விக்ரம் படத்துல இருந்து ஏன் ஜோடி மஞ்ச குருவி,
1: அதுக்கு மேல எனக்கு தெரியல.
0: இளையராஜோட இசையமைப்புல வைரமுத்தோட வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ் பி சைலஜா மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாட்டை எழுப்புற ஒரு பாடல் தான் இது. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே

0: அப்படினால இனி எல்லாமே தூளு.
1: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேர்களே, நேரம் சரியாக 10:41 தொடுகிற வேலையில கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட் செட் கோ. வார்த்தைகள் இன்னைக்குமே மறக்க கூடாது, மறந்தும் இருந்திட கூடாது, அடுத்த தலைமுறைகளுக்கு தவறாம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி அப்படிங்கிற விளையாட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த கேள்விக்கான பதில சொல்ல வந்துட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து தில்லி பேசுறேன் ஐயா.
2: தில்லி சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். அதாவது ஐயாவோட நான் ஒரு பட்டம் வச்சிருக்கேன் ஐயாவுக்கு. ஒரு முதல்ல அந்த பட்ட பேர் சொல்லிடுறேன். உற்சாக ஊற்று,
0: அப்புறம் தென்திசை காற்று.
1: உற்சாகமா இருக்கும்
0: உங்களுக்கான அந்த வார்த்தை என்ன? முதல் எழுத்து குறில், கடைசி எழுத்து பூ, குறில் பூ. தம்பி வந்து சின்னதா இருப்பாப்ல, கொஞ்சம் முட்டை முட்டியா இருப்பாப்ல, தெரியாம நம்ம சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்போம், படுத்துட்டு இருப்போம் எங்க திண்ணையில எங்கேயாவது. தம்பியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணா பொடுக்கடு போட்டு கடிச்சு விட்டுருவாப்ல, அந்த மாதிரியான ஆளு. குரில் பூ.
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: டெல்பின் பயங்கரமா கண்டுபிடிக்கிறாங்க ஐயா. டெல்லி ஐயா, நீங்க தான் சொல்லணும். டெல்பின் வந்து நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு முன்னாடி
1: அவங்க கண்டுபிடிச்சு
0: என்ன ஒரு தெய்வீக சிரிப்பு சிரிக்கிறீங்க.

0: பதில சொல்லுங்கய்யா.
1: நான் வரலாறோட கொஞ்சம் நம்பிக்கை விடுங்கய்யா, கொஞ்சம் அப்படிதான் யா, ரொம்ப பாஸ்ட் இல்ல, உண்மைதான், நம்ம ஆன்மீகத்துல தான் கொஞ்சம்
0: நல்லதுங்க. இந்த வார்த்தையை சொல்ல
2: மாட்டேங்கிறீங்களா
0: நீங்க, வர மாட்டேங்குதா? மரத்தடிகள் இருப்பாப்ல தம்பி, சுத்திக்கிட்டே இருப்பாப்ல,
2: சுறுசுறுப்புக்கு பேர் போன இருந்தாலும் இவர்கிட்ட வந்து ஆட
1: முடியாது.
0: ஆமா, விவசாயம் செழிக்கட்டும். கிட்டத்தட்ட வந்துட்டாரு நினைக்கிறேன் பதிலுக்கு,
2: கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா சரியான வார்த்தையை கண்டுபிடிக்க
0: முடியல. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது, வணக்கம், இணைப்புகள் இருக்கிறீங்க.
3: முங்கம்பாக்கம்
2: திருவள்ளூர்
0: விவசாயி டெல்லி ஐயா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாதிக, அதாவது எறும்பு, ஆனா எந்த யார் அவருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்தே பதில் இருக்குங்க ஐயா.
3: நல்லதுங்க.
0: முதல்
2: எழுத்து கடைசி எழுத்து பூல முடியும். இது வந்து
3: கரெக்டா
0: வணக்கம் ரெயின்போ
4: எஃப்எம்,
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்களாவது?
0: கடல் தாண்டி போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. வாழ்த்துக்கள் மணிமாலாமா.
4: நன்றி.
2: பேசும் போதே எல்லாம் மறந்துடுறாங்க, பேசுறதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிடறாங்க நினைக்கிறேன்.
0: கட்டரும்ப கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேள்விக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி சமையான ஒரு பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. திருமதி பழனிசாமி திரைப்படத்துல இருந்து அம்மன் கோயில் வாசலில், அம்மன் கோயில் வாசலிலே வாசலில் காது அவங்களுக்கு வந்து கடுப்பாகுது போல இருக்கு. இளையராஜாவோட இசையமைப்புல வாலியோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மின்மினி இணைந்து பாடி அந்த அட்டகாசமான பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே தூளே.

0: மின்னல் வேகத்தில் பறந்துகிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 10:52 தாண்டி குச்சி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கேள்வி 2 நேயர்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
1: வணக்கம்
0: குரில் தீ தின்பண்டத்துக்கு வரக்கூடிய தீ ஐயா தின்பண்டம் அதுக்கு அதுக்கு வரும் தீ.
1: ஆமா
0: அந்த தீ கடைசி எழுத்து நீ. 3 சுழி நீ.
1: சுவீட்டா
0: எதிர்பார்க்கலீங்க. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
2: வணக்கம் அனந்த நாயகி மதுரையில இருந்து.
0: மிக மகிழ்ச்சியமா நிறைவா வந்திருக்கீங்க. தீல தொடங்கி நீல முடியுது. குரில் தீல தொடங்கி

0: மூணு சுழி நீல முடியுது,
1: நடுவுல எத்தனை எழுத்து?
0: நடுவுல வந்து ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான். பெண்கள் காதுகளோடு தொடர்புடைய ஒரு, பெண்கள் காதுகளோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை.
2: பெண்கள் காதுகளோடு தொடர்புடைய வார்த்தை?
0: ஆமா, ஆபரணங்கள் தொடர்புடைய ஒரு வார்த்தை.
2: ஆபரணங்கள்
1: காதுல என்ன போடுவீங்க?
2: காதுல தோடுதான் போடுவோம்.
1: தோடுக்கு நீங்க அதை தோடு உங்க
0: எல்லாத்துக்கும்னா
1: என்ன பண்ணுவீங்க?
0: மகிழ்ச்சி படைகள் வாழ்த்துக்கள் நன்றி. ஓகே ஓகே ஓகே மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் நம்மளோட டைம் முடிஞ்சது. பட் இருந்தாலும் இன்னும் கூட நீங்க வந்து அழைப்பு விடுச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோ பேச முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா மற்றொரு நேரத்தில் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்து பேசலாம். இப்போதைக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களிடம் கலந்து பேசும் வரை இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஆனால்
1: எஸ் நான் உங்க கூட மறுபடியும் 11:02 உங்க கூட உங்களுடன் ட்ரெயின் பண்ண நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஆர்ஜே டல்கன் ராஜேந்திரன்.
0: எஸ் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பொன்னுமணி திரைப்படத்தில் செம்மையான ஒரு பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல மனோவோட குரல்ல இதோ தொடர்ந்து கிடக்கிற ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 11வது நாளாக இன்று ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் கைது பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா மகேந்திரன் அமெரிக்காவின் வெர்ஜீனியா குரோக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வாய்ப்பு. நாளை காலையில நீங்க கண் விழிக்கும் போது உங்களுக்கு

பிடிச்ச ஒரு பிரபலமாவோ இல்ல ஒரு சாதனையாளராவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதோ ஒரு மனிதராவோ மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க யாருடைய வாழ்க்கைய வாழ விரும்புறீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. சோ இதுல அவங்களுடைய என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களுடைய கேரக்டரா இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய பணமா அதிகாரமா புகழா இல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையா எது உங்களை ரொம்ப ஈர்த்துச்சு அப்படின்றத நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த கற்பனை பயணத்தை பத்தி பேசுற மற்றும் வைரமுத்து வரிகள் தேவா இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்து மகிழ்ந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
1: இந்தாங்க.
0: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
1: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
0: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
2: வித்திடு.

0: 11 மணி 11 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் வேறு ஒருத்தருடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் யாருடைய வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்றதான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-29-86-0038 மற்றும் 044-29-52-5545 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கேக்க தம்பர் ராஜசேகர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா ராஜசேகர்?
1: சுமாரா இருக்க மேடம்.
0: சுமாரா இருக்கீங்களா? ஏன், என்னாச்சு?
1: இப்போ உண்மையை சொல்ல, கொஞ்சம் உடம்பு வயசு இல்ல, கொஞ்சம்
0: என்ன கேள்வி கேட்டோன்றது தெரிஞ்சதா?
1: யார போல நீங்க வாழணும்னு கேட்டீங்க,
0: அதேதான். யார போல நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரே ஒரு நாள்
1: காமராஜர் மாதிரி மேடம்.
0: ஏன் அவரை போல வாழணும்னு ஆசைப்படுறீங்க?
1: அவர் வந்து ஏழைகளுக்கெல்லாம் நல்ல செய்தவர் மேடம். குழந்தைங்களுக்கு கல்விக்கு எல்லாம் இது பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து அது மதிய உணவு இருக்கு இல்லையா?
0: ஆமா,
1: அது முதல்ல அவர் தான் இது பண்ணாரு. அதனால நான் ஏழைகளுக்கு இன்னைக்கும் நானும் செஞ்சுதான் இருக்கேன். அவருடைய இது கடைபிடிச்சிருக்காரு.
0: அவருடைய வாழ்க்கை ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்தோம்னு ஆசையா இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா. அது இல்லாம அவர் வந்து அவரு சொந்த வீட்டுலதான் இருந்தார். முதலமைச்சரா இருக்கும்போது கூட அவருடைய சொந்த வீட்டுலதான் இருந்தாராம்.
0: ஓகே. அவருக்குன்னு கொடுத்த அதிகாரத்தையும் பணத்தையும் அவர் வந்து பயன்படுத்தாம இருந்தாரு இல்லையா?
1: பயன்படுத்தல. அது இல்லாம அவர் கதர் ஆடைதான் அணிந்தாரு. அதே மாதிரிதான் நானும் ஆடை.
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்க இருந்து? வணக்கம்.

0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்? தெரியல, லைன் கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். ஸோ அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ஸ்நேகிதியே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து மானசி மற்றும் இள அருண் பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: கரடி வந்து வழி மறிச்சா

0: 104 இங்க எல்லாமே சமதுளு.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

நேரம் 11:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எஸ் நேயர்களே, இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி, எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம வந்து தூங்கி எழுந்தவுடனே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றது தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-29-86-0038 மற்றும் 044-529-5254 அப்படின்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: கலா பேசுகிறேன் மேடம்.
0: கலாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, யாருடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எங்க அம்மா.
0: அம்மா, ஐயோ ரொம்ப அழகான ஒரு ஒரு உறவுல நம்மளுக்கெல்லாம். எல்லாமும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எல்லாமும் இதெல்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு யூனிக்கான இந்த விஷயத்தினால அவங்க வாழ்க்கை ஒரு நாளாவது அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு வாழ்ந்து பாக்கணும்னு யோசிச்சிருப்பீங்களா? அந்த விஷயம் என்ன? சிறப்பு சிறப்பு, நன்றிமா, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா
1: சொன்னீங்க.
0: உறவே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்ல, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது சில விஷயங்கள் அவங்க பண்ணிருக்க கூடிய சாக்ரிஃபைஸ் எல்லாம். சோ அது வந்து ரொம்ப சிறப்பான உறவு. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம்மா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா. அம்மா, முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லல, அதுக்கு ரெண்டாவது முறையா வந்ததுக்கு மன்னிக்கணும்.
0: சொல்லுங்க.
2: முக்கியமான அவரை பத்தி நான் யோசிக்கிறேம்மா.
0: சொல்லுங்க.
2: நான் ஒரு விவசாயன்றதுனால அதை உணர முடியுது. அதாவது பாரத ரத்னா வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா. ஆமா, நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாதுங்கம்மா. அவரோட வாழ்க்கையில நிறைய ஐபிஎஸ் அதிகாரி அது மாதிரி எல்லாம் வந்திருக்குமா, அதையெல்லாம் அவர் தூக்கி போட்டுட்டு ஜனங்களுக்காக அன்னைக்கு வந்து பஞ்சகாலங்கம்மா, அதாவது இன்னைக்கு சாப்பிட்றோம்னா அவங்களோட அந்த ஒரு அர்ப்பணிப்பு தான்மா. ஆமா, அன்னைக்கு ஒரு 10 மூட்டை அறுக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்த நம்மளோட விவசாய நிலைய அவரு பசுமை புரட்சி நாயகன் சொல்லுவாங்க. அவர் அது ஒரு நிமிஷம் அவர் வாழ்க்கையை வாழ்ந்தாவே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்குதுமா. ரொம்ப
0: நன்றி, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
2: இல்லை அதான், அதுதானுமா.
0: நன்றி, நன்றி.

0: உண்டு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா.
1: ஸோ நம்ம நேயர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவங்க யாரை போல் வாழணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வாழ்ந்த வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் குடமாடப்பட்டிவா.
1: ஆ சொல்லுங்க, யாரை போல் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க?
2: மகாபாரதத்தில் ஒரு கர்ணனி போல் இருக்கணுமா.
1: மகாபாரத கர்ணனா?
2: கர்ணா. துரியோதனன் செய்த ஒரு உதவிக்காக, நண்பனுக்காக, நன்றி மறக்காத உயிரே கொடுத்தான் பாருங்க.
1: ஆமா, அந்த மாதிரி
2: விஷயமா?
1: ஆமா, செய் நன்றி மறக்காம, அது எவ்வளவு பெரிய கெட்ட விஷயமா இருந்தாலும் அந்த அந்த நன்றிக்காகவே உயிரை விட்ட ஒரு கேரக்டர் இல்லையா?
2: என் நன்றி கொன்றாருக்கும் உயிரும் தான் செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஐயன் வல்லோர் குரல் எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் மாவீரன் கர்ணனமா, அது மாதிரி வாழ்ந்த சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: சும்மா நம்ம நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாம் அவங்க யாரை போல வாழணும் அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தால் கூட அந்த மொமெண்ட்டை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டு. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஆ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வண்டலூர் கொளப்பாக்கம் வெங்கடேஷன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: நீங்க யாரு போ யாருடைய வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஒரு நாள் நடிகர் ராமராஜ் மாதிரி ஆகணும்னு ஆசை மேடம்.
1: ராமராஜன் செம கேரக்டர் சொல்லிருக்கீங்க, ஏன் அப்படி அவரு மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்க
3: மேடம்? ஒரு நாள் ஷூட்டிங் வந்தாரு, எங்க ஊருக்கு வந்தாரு. அன்புகட்ட ஷூட்டிங் எடுத்தாங்க கடைசின்னு.
1: சரி,
3: அதுக்காக அந்த அந்த வந்து பார்த்தேன் மேடம் அவரை.
1: ஓகே, பார்த்ததுனாலயே வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்ல அவரோட ஏதாவது கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?
3: இல்ல மேடம், அவரு கேரக்டர் பிடிச்சி போச்சு. நல்லா அவரு அவர் போற ட்ரெஸ், அது போற கண்ணாடி,
1: வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நேயர்கள்லாம் அவங்க யாரை போல வாழணுன்றத ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காதல் வைரஸ் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து வசுந்தரா தாஸ் குரலில் பி விஜயுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: Okay. Rainbow FM.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் அலோவ் பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: 11:31 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ட்ரெயின் போல இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் இவங்களுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்கணும்னா நீங்க யாருடைய வாழ்க்கையா மாறணும், யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கேட்டிருந்தேன். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏமா, 3 வாரமா நானும் தவிர லைன் கருக மாட்டது. சங்கல்பரியம் வந்தானா?
0: அவருக்கு வந்து அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்காங்க.
1: இதோட 3வது வாரம் சங்கர்பிரியனை பாத்தீங்கன்னா சொல்லு. இந்த மாதிரி திருவிட்டு பத்மாவதியம்மா, 3 வாரமா நீங்க இருந்து போகுதான் எடுக்க மாட்டேன். ஏன்?
0: கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன். சரி, அப்ப நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கான கேள்வி கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டம்மா. நான் வந்து இந்திரா காந்தி வந்து வேலி இருக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு.
0: இந்திரா காந்தி மாதிரி? ஏன் இந்திரா காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஏன் வாழணும் ஆச்சுன்னா, அவங்க நாட்டுக்கு எவ்வளவோ செய்தாங்க.
0: என்ன செஞ்சாங்க?
1: அந்த நாட்டுக்கு எவ்வளவோ செஞ்சு கடைசியில் அவங்க அவங்க உயிரியே ஆத்மணம் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. அதனால இந்திரா காந்தி மாதிரி
0: ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இல்ல அந்த டைம்ல.
1: ஆமாம்மான்னு தெரியாது அவங்களை பத்தி. ஆனா
0: எதிர்ப்பு தெரிவிச்ச டைம்லயும் அவங்கதான் அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வாழணும் ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றமா. நன்றி நன்றி.
1: பத்மாவதியம்மா 3 வாரமா லிங்கு போகுதா எடுக்க மாட்டேன்னு
0: சொல்லு. நிச்சயமா நிச்சயமா. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம். ராஜலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.

0: நீங்கள் யாருடைய ஒரே ஒரு நாள் இவங்க கேரக்டர்ல இப்படி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னா யாருடைய வாழ்க்கை?
1: அது ரெண்டு பேரும் எனக்கு சொல்றது போல தோணுது. எனது கணவர் ஒருத்தவங்க, எனது மாமியார் ஒருத்தவங்க.
0: ஏ அப்ப இப்படி ஒரு பதில யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லுங்க.
1: ஆனா அது அவங்க ரெண்டு பேர்லயுமே ஒருத்தர் சொல்லணும்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே இந்த வாழ்க்கையில வந்து கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டத்துக்கு உயர்ந்து அவங்க வாழ்க்கையில சாதனை சாதிச்சு அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த கடைசியிலையுமே நல்லது நல்ல விதமா குழந்தைங்களுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும். அதுவும் எங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் 10 பசங்க, அந்த 10 பசங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் திருமணம் பண்ணி வச்சு. எங்க மாமனார் நல்ல போஸ்டிங்ல இருந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கலெக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான்.
0: அந்த அவங்களுடைய அந்த கஷ்டத்தை நீங்களும் ஒரு நாள் வாழ்ந்து பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா?
1: அந்த அந்த ஒரு எடுத்துக்காட்டு ரோல் மாடல், அந்த ஒரு மதிப்பு மரியாதை அந்த கடைசியிலையும் யாருமே சண்டை போட்டுக்காத அளவுக்கு அவங்க. நான் தான் சொன்னேன், நீங்க நல்லபடியா இருக்கும் பொழுதே இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுங்க, ஒரு அரமணைதான். அதை எல்லா பிள்ளைங்களுக்கும் அன்னைக்கு இருந்த ரேட்டுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை சேல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் சந்தோஷமா இருந்து எங்களையும் சந்தோஷமா வச்சுட்டு
0: போயிட்டாங்க.
1: எனது கணவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த 10 வயசுல இருந்து எங்க மாமியாரோடவே பிஏ மாதிரி என்னென்ன கைத்தொழில் தெரியுமோ படிக்கிறதுலயும் ஸ்கூல் சாம்பியன், ஸ்கூல் லீடரா இருந்துகிட்டு எல்லாம் கத்துக்கிட்டு அதே மாதிரி நல்லபடியா அந்த வாழ்க்கையில வந்து வாழ்ந்து அந்த ஒரு உழைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவங்க எனது கணவர்.
0: நன்றி மேடம், நன்றி மேடம், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கு.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: காலை
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரமட்டி வரத்துல இருந்து இளங்கோ பேசுறேமா.
0: கொஞ்சம் அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
2: இந்த பக்கம் வெளியே வந்துட்டேமா.
0: ஆ சரி ஓகே.
2: ஏன்னா நாங்க ஆன்லைன்ல கேக்குறதுனால ஒரு ரேடியோல கேட்டுக்கிட்டு ட்ரெயின் பிடிக்க வேண்டியது.
0: ஓ சரி சரி சரி சரி, நீங்க சொல்லுங்க, யாருடைய வாழ்க்கை ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க?
2: எம்ஜிஆர் போல வாழணுமா?
0: எம்ஜிஆர் போல? ஏன் எம்ஜிஆர் போல?
2: ஏன்னா என் பெயரை வந்து எங்க வீட்டு பிள்ளை படத்துல எம்ஜிஆருக்கு பேர் வந்து இளங்கோ. ரெண்டு எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் ராமு, ஒரு எம்ஜிஆர் பேரு இளங்கோ.
0: ஓகே.
2: ராமுங்கிற கொஞ்சம் கொலையா இருப்பாரு, இளங்கோங்கிற வீரமா இருப்பாரு.
0: அதனால உங்களுக்கு கால் வீரா?
2: அதனால வீரமா வச்சதுனால நான் கொஞ்சம் வீரமாக அதாம வலது கையில தான் நான் வாச்சி கட்டுவோம்மா.
0: ஓகே.
2: எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லம்மா.
0: சிறப்பு சிறப்பு.
2: எம்ஜிஆருக்கு எந்த படத்துல பத்தி எவ்வளவு படத்துல நடிச்சாலும் எந்த ஒரு புகைப்பிடிக்க மாட்டாரு, மது இருந்த மாட்டாரு, அது மாதிரி காட்சியில நடிப்பாரு. நல்ல பணம் படைத்தவர்மா.
0: சிறப்பு. சோ அந்த கேரக்டர் வச்சு அந்த பேர் வச்சு வாழ்ந்ததுனாலயே அவருடைய வாழ்க்கையை ஒரு நாள் வாழ்ந்து பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படித்தானே?
2: அது மாத்திரம் இல்லம்மா, அவர் பாத்தீங்கன்னா புகழ் உச்சிக்கு போனாருமா. சின்ன வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எப்படி மனிதனா மனிதன் எப்படி அவங்களை பயவிக்கணும், அவங்களா எப்படி வழி நடத்தணும், அவங்களால என்ன பண்ணும், நாம சின்னதா இருந்து எவ்வளவு பெரியவர்தான் வந்து பெருமிச்சு ஆயிட்டாலும் எவ்வளவு ஏழ்மையா இருந்தோம் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தவர்மா. சொல்லி கொடுத்தவர் முதலமைச்சரா பதவி வர, நான் அப்படிதான் ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆகிற மாதிரியே கூட அப்படிலாம் ஆகும்போது ஒரு பதவி வரும்போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் இதெல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சர் எம்ஜிஆர் மாதிரியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, புகழ் பெற்று விளங்கலாங்கிறது இழப்பு. இன்னைக்கே தெரிஞ்சிடும் நம்ம சென்னை எஃப்எம்ல பேசுறத எம்ஜிஆர் போல வாழ்வாரியா இளங்கோன்னு சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பியா, நன்றா சொன்னால
2: வந்து எம்ஜிஆர் போல வாழ நினைக்கிறேன்மா. ஒரு
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றிங்கம்மா.
0: ஸோ நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண யாராவது ஒருத்தர் போல் நம்ம வாழணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அந்த ஆசைகளை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ரிதம் திரைப்படத்துலேருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 11:45 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தூங்கி எழுந்துச்சு இன்னைக்கு ஒரு நாள் இவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு யார் எதை பற்றி யோசிச்சிங்கன்னா, அது யாருடைய வாழ்க்கை ஏன் வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-29-86-00-38 மற்றும் 0444-529-5254 அப்படின்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார்,
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சார் சொன்ன மாதிரி வாழ்ந்த எம்ஜிஆர் மாதிரி வாழணும் மேடம்.
0: எம்ஜிஆர் மாதிரி வாழணும்,
1: மக்களுக்காக வாழ்ந்தவர் மேடம் அவரெல்லாம்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி மனுஷன் யாரும் பிறக்கவும் மாட்டாங்க, பிறந்து வர மாட்டாங்க மேடம்.
0: நீங்க எம்ஜிஆர் உடைய எந்த குவாலிட்டியை வந்து ரொம்ப சிறப்பா நினைக்கிறீங்க? ஏன் அவரை போல வாழணும்னு நினைக்கிறீங்க?
2: அண்ணாநகர் மாலிதேவிமா,
0: நீங்க யார போல வாழணும்னு ஆசைப்படுறீங்க?
2: எங்க அப்பா போல.
0: அப்பா? ஏன் அப்பா?
2: ஏன்னா எங்க அப்பாவை இந்த வரைக்கும் 60 வருஷம் ஆச்சு இறந்து, இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவை பத்தி அப்படின்னா சொல்லுவாங்க, நல்லதா சொல்லுவாங்க.
0: தீபாவளி
2: பொங்கல் அப்படிதான் எடுப்பாங்க, டிரஸ் எடுத்து குடுத்துருவாங்களா, நீ பாச அப்புறமே குடு அப்படின்னு அத இப்பவுமே சொல்லுவாங்க. எனக்கு அது அப்படி,
0: அப்ப அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு, நான் அவரு போல வாழ்ந்து பாக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: எங்க அப்பாவை நான் பார்த்தது கிடையாது, ஒவ்வொருத்தரும் அந்த சொல்லும் போது எனக்கு எங்க அப்பா போல நான் வாழும்.
0: சிறப்பு சிறப்பு, நல்லா சொன்னீங்க, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், குயில் கோபி.
0: குயில் கோபி சார், நீங்க யார் போல வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரே ஒரு நாள் அந்த
3: அந்த தாத்தாவோட டிஸ்ல நான் கொண்டுட்டு இருக்கேன். அவர் சொல்வாரு, அன்பா பேசணும், பேச கூடாது, பேசுறதுக்கு தான் அவர் சொல்லணும்,
0: இருக்கீங்க, பேசுங்க. சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: உங்களுடன் வானவில் நிகழ்ச்சியினை அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான முன்னிலவம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்படிந்த சேரங்கசாமி.
0: திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
4: சேரங்கசாமி.

0: சி ரங்கசாமி, ரங்கசாமி, ரங்கசாமி சார், கேள்வி
1: நலமே மலர வாழ்த்துக்கள்.
0: கேட்டிருக்கீங்களா? யாரை போல வாழணும்னு
1: சொல்லுங்க.
0: ஆசைப்படுறீங்க?
1: அதை ஒப்பிடுங்கிறது தவறு தானுங்க, பிழை தானுங்க அது.
0: ஒப்பீடு இல்லை, இப்போ நம்ம வந்து
1: இல்ல இல்ல
0: யாரையாவது
1: சொல்றேங்க,
0: பார்த்து.
1: அதாவது தலைவருக்கு வந்துடுறேங்க,
0: ஆ
1: ஒருத்தர் வந்து நம்ம நம்மளா இருக்கணுங்க அதானுங்க.
0: ஆமாம்,
1: ஆனா நான் அன்னை தெரசா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேங்க.
0: அன்னை தெரசா.
1: நல்லவன் தான், கருணை
0: இன்னைக்கு அவங்க
1: உள்ளம்,
0: பிறந்த நாள் வேற இல்லையா?
1: கருணை உள்ளம்
0: ஆ
1: 26. ஆமா, கருணை உள்ளம்.
0: ம்
1: அதாவது வந்துங்க, ஒரு வந்து நம்ம மக்களுக்காக வந்து

0: 26. ஆமா, கருணை வெள்ளம். அதாவது வந்துங்க, ஒரு வந்து நம்ம மக்களுக்காக வந்து தொழுநோய்களில் வந்து அரவணைச்சு கொண்டு போன தொழுநோய்களுக்கு வந்து வந்து யாசகம் கேட்கும், யாசகம் வந்து சொல்றாங்க, கேட்கும் போது ஒருத்த வந்து உண்மையிலே எச்சையை துப்பிட்டாருங்களாமா, இருந்தாலும் அதையும் துளைச்சிட்டு மறுபடியும் இது பண்ணாங்க, வெக்கப்பட்டு
1: இந்த இதை நான் எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி எவ்வளவு அவமானப்பட்டாலும் மக்களுக்காக மற்ற உயிரினத்துக்காக வாழ்றது அவ்வளவு சுலபம் இல்ல இல்லையா?
0: மனிதர்கள் இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு என்னோட ஒப்பீடு லோகம் சொல்றாங்களா புகைப்படுக்குது.
1: நிச்சயமா நம்ம எல்லாம் உடனே கோவம் வந்துடும், நமக்கு நம்மளாம் அப்படி ரியாக்ட் பண்ணவே முடியாதுல்ல.
0: இன்னொருத்தோட சொன்னாங்க, ஏன் நம்ம ஏன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, எனக்கு பிடிச்சத நான் பண்ண முடியும். அந்த கருணை உள்ளம் என்னைக்கும் இருக்கும், இருக்க வேண்டும்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க யாருடைய ஒரு வாழ்க்கை அவங்கள போல வாழ்ந்து ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாக்கணும்னா யாருடைய வாழ்க்கை வாழ்வீங்க?
2: எனக்கு அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை.
1: ஏன்?
2: ஏன்னா மாணவர்களுடைய எழுச்சி நாயகன், இளைஞர்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாரு, விஞ்ஞானம் அப்படிங்கறதுலயும் சூப்பரா செயலாற்றினாரு, அப்புறமா நம்ம நாட்டினுடைய அந்த குடியரசு தலைவராகவும் இருந்தாரு, ரொம்ப எளிமையான ஒரு மனிதராகவும் திகழ்ந்தாரு. ஒரு நற்குணங்களினுடைய கூடாரமாக நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம கண் முன்னாடி இருந்திருக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவர் பிரசிடென்டா பதவி ஏற்கிறதாக இருக்கட்டும், அதே மாதிரி காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழகா அவர் எளிமையான முறையில புரியக்கூடிய கருத்துக்கள் அவர் விதைக்கிறதா இருக்கட்டும், எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த விஞ்ஞானத்துல அவர் ஆற்றிய அந்த சேவை, ஒரு டிஃபரெண்டா திங்க் பண்ணி அந்த சேட்டலைட் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், இதர கண்டுபிடிப்புகள்ல சயின்டிஸ்ட் மூலியமாக அவர் கைடு பண்ண விதம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர்லயும் அவர் வாழ்ந்திருக்கிறாரு, அப்படிங்கும்போது அங்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் மேம். அவர் மாதிரி எல்லாம் பிறக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததுன்னா நான் தான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் மேம்.
1: நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ மேம், தேங்க் யூ.
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? இங்க கால் பண்ணிட்டு எங்க பரபரப்பா பேசிட்டு
3: இருக்கீங்களே,
1: ஏன் ஏன் அவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க?
3: எங்க நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து நம்மளும் போட்டு போறோம், கிடைக்கல. நம்ம நிலையத்துல லைன் புடிக்கிறதே ஒரு பரபரப்பா.
1: அதான் அதான் புடிச்சிட்டீங்களே எப்படியோ.
3: இந்த சொல்லுவாங்களே எக்ஸ்பிரஸ் ரயில பிடிக்கிற மாதிரி, எக்மோர்ல பிடிக்கிற மாதிரி, தாம்பரத்துல பிடிக்கிற மாதிரி, ஒட்டே ரெண்டு தடவை நம்ம லைன் பிடிக்கும்.
1: ஓகே சார், நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய ஒரு நாள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு அவங்கள போல நான் வந்து ஒரு நாளாவது வாழ்ந்து பாக்கணும், யாரு யாருடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படுங்க?
3: யாரோட வாழ்க்கைன்னா அன்னை தெரசாவும் கங்காதேவி மேல வாழணும்.
1: ஓ, ஏன் அவங்கள போல?
3: அதாவது அன்புக்கு அடைக்கல அவங்கதான். அன்பு இன்னைக்கு திருவள்ளுவர் சொன்னாரு, ஆனா திருவள்ளுவர் நம்ம பாக்கல, ஆனா இவங்கள பாத்துறதுனால அன்புக்கு அது. அடுத்து கங்காதேவி மேல ஏன் பிறக்கணும்னா அவங்கள மாதிரி வாழணும்னா நாட்டுல இப்ப நீர் கொஞ்சம்தான் பெருசா இருக்கு.
1: ஓ, அதனால தண்ணீரா பாஞ்சு ஓடணும்னு நினைக்கிறீங்களா?
4: சொல்லுங்க,
1: நீங்க யாருடைய வாழ்க்கை வாழணும் ஆசைப்படுறீங்க? என்ன யோசிக்கிறீங்க?
4: இல்ல மேடம், இந்த டெய்லி போன்ல வராங்களே அவங்கள மாதிரி வாழணும் சார. மேடம் கரெக்டா வந்து வந்து வந்து வந்து வந்து இது பண்றாங்க பாரு, அவங்கள மாதிரி டெய்லி கரெக்டா எல்லா ப்ரோக்ராமும் வராங்க பாருங்க, அவங்கள மாதிரி வாழணும். இந்த ஒரு நாலு பேர் வராங்க
1: எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து கால் பண்ணி பேசுறாங்க,
4: மத்தவங்க பேசுவாங்க, அதெல்லாம் இந்த இதுவே கிடையாது. அவங்க அவங்க வரணும், அவங்க பேசணும், அவங்க வரணும், அவங்க பேசணும்.
1: உலக அளவுல
4: ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு வேட்டி வரமா, ரைட், அதோட விட்டுணும்.
1: நிறைவு காலரா வந்து எல்லாருக்கும் அவர் பெரிய அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க, கண்டிப்பா சொல்லிடலாம்.
4: நாலு பேர் தான் திருப்பி திருப்பி

எனக்கு உங்க ஆதங்கம் புரியுது. ஆனா இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியோட ரொம்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்ன்றதுனால கண்டிப்பா இந்த விஷயத்தை எல்லாரும் கேட்டிருப்பாங்க சரிங்களா? கண்டிப்பா. நன்றி நன்றிங்க நன்றி. ஸோ அவர் அந்த நேர் வந்து அந்த அவருடைய மொத்த ஆதகத்தையும் கொட்டி தீர்த்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் உங்களுக்காக ஒலிக்க இருக்கும் பாடல் வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் கேரள மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12 மணி 2 நிமிடம். தொடர்வது
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது இந்திய அரசின் முக்கியமான வளர்ச்சி திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரியமாக அல்லது தனித்துவமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளை அடையாளம் கண்டு அதனை உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளில் பிரபலப்படுத்துவதும், அதன் மூலம் உள்ளூர் தொழில்கள், கைவினை கலைஞர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர், விவசாயிகள் ஆகியோரின் வருமானத்தை உயர்த்துவதும் ஆகும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்துவமான இயற்கை வளம், பாரம்பரிய தொழில், கைவினைத்திறன் மற்றும் வேளாண் உற்பத்தி உள்ளது. ஆனால் பல நேரங்களில் அந்த பொருட்கள் மாவட்ட எல்லைகளை தாண்டி சந்தையை அடைவதில்லை. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய வருமானமும் கிடைப்பதில்லை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறை உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முக்கியமான தயாரிப்பு தேர்வு செய்யப்படுகிறது. அது வேளாண் விளைபொருளாகவோ, உணவுப் பொருளாகவோ, கைவினைப் பொருளாகவோ அல்லது பாரம்பரிய தொழில் சார்ந்த பொருளாகவோ இருக்கலாம். அந்த பொருளின் உற்பத்தி, தரம், மதிப்பு கூட்டல், பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி ஆகிய அனைத்திலும் அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து உதவுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று உள்ளூர் பொருட்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அடையாளத்தை உருவாக்குவது ஆகும். ஒரு மாவட்டத்தின் சிறப்பு பொருள் உலக சந்தையை அடையும் போது அந்த மாவட்டத்தின் பொருளாதாரமும் வளர்கிறது. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. புதிய இயந்திரங்கள் வாங்குதல், தொழில்நுட்பம்

மேம்பாடு, தரச்சான்றிதழ் பெறுதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, நிதி உதவி பெறுவதற்கான வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதனால் சிறிய அளவில் உற்பத்தி செய்து வந்த தொழில்களும் வளர்ச்சி பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் மதிப்பு கூட்டல் ஆகும். எடுத்துக்காட்டாக, ஒரு மாவட்டத்தில் விளையும் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதற்கு பதிலாக அவற்றை பதப்படுத்தி அதிக மதிப்புடைய பொருட்களாக மாற்றுவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. சந்தைப்படுத்தலும் இந்த திட்டத்தின் முக்கிய பகுதி ஆகும். உள்ளூர் சந்தையுடன் மட்டுமல்லாமல் மின்னணு வர்த்தக தளங்கள், கண்காட்சிகள், வணிக கண்காட்சிகள் மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகள் மூலமாகவும் பொருட்களை விற்பனை செய்ய ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் சிறு உற்பத்தியாளர்களும் பெரிய சந்தைகளை எளிதாக அடைய முடிகிறது. இந்த திட்டம் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. உள்ளூரிலேயே தொழில் தொடங்கும் சூழல் உருவாகுவதால் நகரங்களுக்கு வேலை தேடி இடம்பெயர வேண்டிய அவசியமும் குறைகிறது. இந்தியாவில் பல மாவட்டங்கள் தங்களது தனித்துவமான பொருட்களால் ஏற்கனவே புகழ் பெற்றுள்ளன. சில மாவட்டங்கள் மசாலா பொருட்கள், சில மாவட்டங்கள் கைத்தறி நெசவு, சில மாவட்டங்கள் கைவினை பொருட்கள், சில மாவட்டங்கள் பழங்கள் அல்லது வேளாண் விளைபொருட்கள் ஆகியவற்றிற்காக அறியப்படுகின்றன. இந்த இயல்பான பலத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் செயல்படுத்தும் பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீமுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. குறிப்பாக உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குவதில் ODOP அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. முடிவாக, ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்பது ஒரு பொருளை மட்டும் முன்னிலைப்படுத்தும் திட்டமல்ல. அது ஒரு மாவட்டத்தின் அடையாளத்தையும், அதன் பாரம்பரியத்தையும், தொழில் திறனையும், உள்ளூர் பொருளாதாரத்தையும் வளர்க்கும் ஒரு நீண்டகால வளர்ச்சி முயற்சி ஆகும். உள்ளூர் தயாரிப்புகளை உலக அளவிற்கு கொண்டு செல்வதன் மூலம் உள்ளூருக்காக குரல் கொடுப்போம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செல்ல இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:07 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். ஸ்நேகிதிகள் எல்லாருமே வந்தாச்சுன்னா சக்கி வரலனா தப்பில்லையா? எஸ் பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆர்ஜே காவ்யா. நம்ம தமிழ் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப அழகழகான வார்த்தைகள் எல்லாம் ஒப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு மயிலாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், நிலவாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான அழகான வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த வகையில் மலருக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குன்னு சொன்னால் உண்மைதாங்க. பெண் மலரா இல்லை மலர்தான் பெண்ணா அப்படிங்கிற கேள்விக்கு இடையில ஒரு பெண்ணே மலரா மாறி பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சுன்னா தப்பில்லைல்ல. எஸ், இன்னைக்கான ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கேள்வியும் அதுதாங்க. நீங்கள் ஒரு பூவாக இருந்தீங்கன்னா என்ன பூவாக இருப்பீங்க, ஏன் இருப்பீங்க அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986003038 அல்லது 2952505549 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக

பண்ணி பேசலாம். ஓகே, இன்னைக்கு ஷோ ஃபுல்லாகவே வந்து மலரை பேஸ் பண்ண சாங்ஸ் தான் வந்துட்டே இருக்கு. அதில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, உழவன் திரைப்படத்துல இருந்து தான். எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில் பாலி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க, இந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 12:14 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பூவா இருந்தீங்கன்னா என்ன பூவா இருப்பீங்க, ஏன் அப்படிங்கறத தான் கேட்டிருந்தேன். ஸ்நேகிதிகள் எல்லாருமே தயாரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில முதல் காலர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: நல்லா
0: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லவரங்கனு.
0: ஓகே, சொல்லுங்க, நீங்க என்ன பூவா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: நான் ரோஜா பூவா மாறலன்னு பாக்கறேன்.
0: ரோஜா பூ? ஏன் ரோஜா பூ?
1: ரோஜா பூனா எல்லாத்துக்கும் உதவுமா, வாசனையா இருக்கும்.
0: அப்ப வேற பூலாம் வாசனையா இருக்காதா?
1: முளை அரும்பு, குண்டு அரும்பு, அதெல்லாம் கொஞ்ச நேரம் வாசனையா இருக்கும். இது வந்து மனம் மாறாத வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில போட்டா கூட நேரம் மாறாத ரோஜா இருக்கும்.
0: ஓ, ஓகே, ஓகே. சோ வந்து ரோஜா பூ வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த மனம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துல. ஓகே,
1: ஆமா ஆமாமா.
0: நன்றி நன்றி ரோஜா பூ, நன்றி.
1: நன்றி கண்ணு.
0: வணக்கம். வணக்கம், ஹலோ. சொல்லுங்க கலா.
2: மேடம், எனக்கு இருவாட்சி பூ பிடிக்கும். அந்த பூ தான் ஆசை மேடம். இருவாட்சி காலை 6 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதோட 8-9 மணிக்கு இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் மேடம். அதுதான் ஆசை.
0: அந்த அந்த மலரோட பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: எனக்கே
0: அந்த பூவை பாக்கணும் போல இருக்கு. அந்த அந்த அழகா வந்து நீங்க நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: நுங்கம்பாக்கம் போஜராஜன் பேசுறமா. வணக்கம்மா.
0: போஜராஜன் சார், வணக்கம் சார். ஆனா இது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி சார்.
3: ரொம்ப நன்றி மாரம்.
0: நன்றி சார், நன்றி. பரவாயில்ல, சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ், எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் ஃபன் பண்ணலாமால பேசுறேன், ஆனா இப்போ இந்த 1 மணி நேரம் வந்து ஸ்நேகிதிகள் மட்டும் கால் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த காலர், வணக்கம். ஹலோ
4: ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிருந்து யாரு?
4: நான் சீதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் மல்லிப்பூ. நன்றிமா, நன்றி. ஓகே, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி. என்ன பூவா இருப்பீங்க, ஏன் அப்படிங்கறதுதான் கேள்வி.
5: நான் பூவா இருந்துச்சுன்னா என்ன பூவா இருப்பேன் தெரியுமா? ஆவாரம் பூவா இருப்பேன்.
0: ஆவாரம் பூ? ஏன்
5: ஆவாரம் பூ? வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க.
0: ஓகே, ஒரு பயனுள்ள பூவா இருக்கணும் நானு அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க.
5: ஆவாரம் பூவாவும் பருத்தி பூவாவும் மாறுவேன். ஏன்னா பருத்தி பூங்கிறது வந்து மானத்தை காக்குறது.
0: ஓகே,
5: ஆவாரம் பூ வந்து அந்த பூக்களை எல்லாம் சேகரிச்சு நம்ம அந்த கஷாயம் போட்டு குடிக்கும் போது இந்த மது உண்டவர்களுக்கு கூட அந்த கிரக்கம் எல்லாம் தீரும். அந்த மறுபடியும் மது குடிக்காம இருக்கிறதுக்கான காரணிகளையும் கொடுக்குங்க அம்மா. ஆவாரம்பு அந்த மது குடிக்கிறவங்க வந்து குடிக்காம இருக்கணும். அந்த சாப்பிட்டா கொஞ்சம் அவங்க அந்த பொழிவிலிருந்து இருப்பாங்க. மது அருந்தி அதை விட்டுட்டா கூட அதோட தாக்கம்

0: என்ன ஆகுதுன்னா பல்லு கண்ணு எல்லாமே கெட்டு போயிருது. கண்ணெல்லாம் ஒளி இழந்து போயிருக்கும். உடம்பு கூட வந்து வயதான தோற்றத்தை கூட குடுத்துரும் மது அருந்து அதிகமா குடிச்சவங்களுக்கு. அதை விட்டுட்டு நான் விட்டுட்டேனே நல்லா ஏன் இப்படி உடம்பெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வியாபாரம் பூக்களை சேகரிச்சு அதை பொடி பண்ணி தினம் ஒரு ஸ்பூன் காலையில கல்ல சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த மறுபடியும் அவங்களுக்கு அந்த டேஜஸ் வந்துடும். பல்லு இந்த கண்ணு அந்த உடம்பு வயோதிகத்தலையெல்லாம் குறைச்சிட்டு நல்லா பொன்னான மேனிய கொடுக்கும். மது அருந்த விடாமையும் தடுக்கக்கூடிய சக்தி அந்த ஆவாரம் பூக்கு
1: இருக்கு. போற போக்குல வந்து ஒரு நாலஞ்சு டிப்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி.
0: பேசுறா பிரேந்த வணக்கம்மா. நான் மல்லிகைப்பூவா இருப்பேன், நான் செவந்திப்பூவா இருப்பேன்னா அது மருத்துவ குணம் அதிகமாக இருக்காது. அதிகமா இருக்காது, இருக்கும் ஆனா அதிகமா இல்ல. ஆனா ஆவாரம் பூல இத்தனை விசேஷம் இருக்குங்கறத நான் சொல்லி சொல்லும் போது எனக்கு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஏன் அந்த பொடியை நம்ம சாப்பிட்டு நம்ம தேஜஸோட வாழலாமே அப்படின்னு நினைப்பாங்க
1: இல்லையா?
0: அதனால நான் அதை
1: சொல்றேன். அருமையா சொன்னீங்க, ஆக்சுவலி பயனுள்ள விஷயம்தான். நன்றி நன்றி
0: நன்றி.
1: பரவாயில்ல, அழகுக்காக மட்டும் இல்ல நான் ஒரு மருத்துவ குணம் கொண்ட பூவா கூட இருப்பேன் அப்படிங்கறத தான் வந்து லாஸ்ட் காலர் சொல்லியிருந்தாங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க?
2: வணக்கம், ஆபடியில இருந்து ராணி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராணி.
2: செம்பருத்தி பூவா
1: பிடிக்கும், அதனால நீங்க செம்பருத்தி பூவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: இருக்கணும். அது வந்து பூஜைக்கும் யூஸ் பண்றாங்க, அப்புறம் அது கூட அந்த மெடிக்கேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு அரைச்சு தலையில தேய்க்கலாம், நல்ல ஷாம்பு ஈக்குவல் டு ஷாம்பு அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. மருத்துவ குணமும் அதிகமானது பாக்குறதுக்கு, இப்படி என்டர் பண்ணும் போது அப்படி பிரைட்டா இருக்கிற பார்த்தா நமக்கும் அப்படி ஒரு ஆசையா இருக்கும், நம்ம முகமே தன்னால மலர்ந்துரும் அந்த செம்பருத்தி பூவை பார்த்தேன்னா.
1: ஆமா, அதோட கலர்ஸுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும்.
2: ஆமா, கலர்ஸ் இப்ப டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் செம்பருத்தி பூ அப்படின்னு சொன்னா ரெட் கலர்
1: சிகப்பு
2: ரோஸ் எல்லாம் கூட இருக்கு. அது வந்து ஃபார் டெக்கரேஷனுக்கு வைக்கிறாங்க. செம்பருத்தி பூ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
1: கண்டிப்பாமா. நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: பெரும்பாக்கம் வனஜா.
1: சொல்லுங்க வனஜா.
3: எனக்கு வந்து இந்த பாரிஜாதம் பூ மேடம்.
1: பாரிஜாதம் பூ? ஏன்
3: பாரிஜாதம்? பாரிஜாதம் பூ எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. ஒரு கல்யாணத்துக்கு போறேன், அவங்க செடி குடுத்தாங்க, அதை வாங்கி வச்சேன் மேடம்.
1: ஓகே.
3: அந்த பூ வந்து சாயங்காலத்துல பூக்குது, சூப்பர் வாசனை, சமய நல்லா பெரிய ரோஜா பூ மாதிரி இருக்கு மேடம். அது
1: நல்ல
3: கலர்ல பூக்குது, சம வாசனையா இருக்கு, மேல இருக்க மாடி ஃபுல்லா வாசனையா இருக்கு. அப்புறம் நினைச்சேன் இப்படி இப்படியும் ஒரு பூ இருக்குதா, அதான் கேள்விப்பட்டிருக்கேன், டிவில பாத்துருக்கோம் பாரிஜாதம் பூ சொல்லிட்டு. நம்ம கண்ணீர் பாக்கும்போது அது ரொம்ப மாடி மேல போன ஒரே ஒரு பூ பூத்தா கூட சம வாசனையா இருக்கு மேடம்.
1: அடடா, அது பரவாயில்லையே. ரூம் ஸ்ப்ரேக்கு பதிலா நம்ம பாரிஜாத பூவே வச்சிடலாம் போலயே.
3: ஆமா, அப்படி அப்படி இது மாதிரி இருக்கு மேடம். அந்த ரோஜா மாதிரி இருக்க, வெள்ளை ரோஜா மாதிரி இது. அது வந்து சாயங்காலத்துல சாயங்காலத்துல பூக்குது. அது
1: ஓகே.
3: அது பூக்கும் போது சம வாசனை மேடம், ஒன்னே ஒண்ணு பூத்தாலும் நல்ல வாசனையா இருக்கு அது.
1: அருமையா வந்து விளக்கத்தையுமே கொடுத்தீங்க. நன்றி பாரிஜாதம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ராஜலட்சுமி.
1: சொல்லுங்க
4: ராஜலட்சுமி. மகிழம் பூன்ட்டு ஒரு பூ உண்டு.
1: ஓகே.
4: அது மகிழம் பூன்னு சொல்லுவாங்க, மகிடம் பூன்னு சொல்லுவாங்க. அது மேல ஒரு ஆனா சின்ன சின்னதா இருக்கும். அதை எடுத்து கோத்துதான் வச்சுக்கணும், ஊசின்னு உள்ள கோத்து வச்சுக்கணும். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுதும் மனமா இருக்கும். உலர உலர அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷா போக போக காய காயதான் நல்ல மனம் அதுக்கு வரும்.
1: ஓகே.
4: அது எவ்வளவு நாள் வேணும்னாலும் அதை வச்சுக்கலாம். அப்படியே அந்த பூவை வந்து தலையில வேணும்னாலும் வச்சுக்கலாம், ஷெல்ஃபுல பீரோவுல கூட வச்சோம்னா நம்ம நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அந்த பூ.
1: ஓகே.
4: அந்த அந்த அந்த பூவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இன்னொன்னு மனோரஞ்சித பூ, அது மனம் நிறைஞ்சதா இருக்கும். சாமிக்கு ரெண்டு பூவுமே சாமிக்கும் வைக்கலாம், நம்மளும் வச்சுக்கலாம்.
1: ஓகே.
4: அது வேற ஒண்ணு.
1: நன்றி நன்றி
4: நன்றி மேடம். லைன் கிடைச்சது.
1: எஸ், எல்லா பூக்களுமே வந்து என்ன பூவா மாறினா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுமே வந்து பூவை பேஸ் பண்ண பாடல் தான். மின்சார கனவு திரைப்படத்துல இருந்துதான். மலேசியா வாசுதேவன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரமானி சைல வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ISI நம்பிக்கையின் முத்திரை,
0: ISI பாதுகாப்பின் முத்திரை,
1: ISI தரத்தின் முத்திரை.
0: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1442, 044-22-54-1216.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 12:31 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியதா இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பூவா இருந்தீங்கன்னா என்ன பூவா இருப்பீங்க ஏன் அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கான விளக்கம் தான் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ அடுத்து வந்து யார் என்ன பூ சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: சொல்லுங்க வித்யா ரவி.
2: எனக்கு செரி பிளாசம்.
1: செரி பிளாசம் ஏன்?
2: அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது பாக்கிறதுக்காகவே வருவாங்க.
1: ஓகே,
2: ஃபாரினர்ஸ். நான் ஜப்பான்ல வந்து அந்த ஏப்ரல் டு மே தான் பூக்கும். அவங்களுக்கு அப்பதான் ஸ்ப்ரிங்.
1: ஓகே,
2: 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும்.
1: ஓகே,
2: மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்.
1: ரெண்டு வாரமா இருந்தாலுமே வந்து எல்லாரையுமே வந்து ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த பூக்கு இருக்கு அப்படிங்கறதுனால. ஆமா ஆமா, கரெக்ட். சோ அதனால வந்து நீங்க செரி பிளாசமா இருக்கேன் அப்படிங்கறீங்க.
2: ஆமா,
1: நன்றிமா, நன்றி. அருமையா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, நன்றி. எஸ், மலர்கள் வந்து மலர்களே வந்து பேசினா எப்படி இருக்கும் மலரை பத்தி அப்படிங்கிற மாதிரி தான் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச மலர் என்ன, நான் மலரா இருந்தா என்ன மலரா இருப்பேன் அப்படிங்கறத வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில சொல்றேன். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம். சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சாந்தி.
3: ஒரு பூதா சொல்லணுமா? பூக்கள்லாம் எல்லாருக்குமே நிறைய பிடிக்கும்.
1: நிறைய பிடிக்கும். நீங்க சொல்லுங்க, ஒரு உங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுங்க.
3: இல்ல இல்ல, நானும் ஒன்னு சொல்றேன். எனக்கு வந்து எங்க வீட்டுல வேப்ப மரம் வச்சிருந்தோம். அந்த ஏப்ரல் மே டைம்ல அந்த வேப்பம் பூ அவ்வளோ நிறைய நிறைய அது பூக்கும். குட்டி குட்டியா இருந்தாலும் நிறைய பூக்கும். அது கீழே ஃபுல்லா கதறி கிடக்கும். அந்த வாசுரா அந்த டைம் வந்தாலே அந்த மரத்துக்கிட்ட அவ்வளவு வாசனையா இருக்கும். அது இல்லாம அந்த பூல நிறைய உதிர்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள் வரும். அந்த பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கசப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா அது கசப்பு இனிப்பு. அது அந்த பழம் அவ்வளவு நல்லா
1: எல்லா வகையான சுவையுமே கொடுத்துரும்.
3: அந்த மரம் எங்க வீட்டுல இருந்ததுனால நான் அது
1: ரொம்ப
3: எனக்கு கிடைச்சது. வேப்பம் பூ இவ்வளவு

0: சூப்பரா அந்த ஸ்மெல்லு, அந்த பழத்தோட டேஸ்ட் இவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு அப்பதான் தெரியும். வருஷத்துல அந்த 2 மாசம் மட்டும் அது நிறைய, இந்த நியூ இயர் தமிழ் நியூ இயர் டைம்ல நிறைய அந்த ஃபிளவர் வரும். சோ எனக்கு அந்த ஃபிளவர் ரொம்ப பிடிக்கும். சோ வேப்பம் பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா தலையில வச்சுக்கிற பூனா ரோஸ் தான்.
1: ரோஸ் அதை மாத்த முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க.
0: அது ஒண்ணு வச்சாலே ஃபுல்லா இருக்கும், நிறைய பூக்கள்
1: நிறைவா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். பட் அந்த ரோஸ் மட்டும் வச்சாலே வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும்,
1: ஃபீல் வரும். சூப்பர்மா, அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி
0: நன்றி.
1: அதாவது வந்து எல்லாருமே மல்லிகை ரோஜா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலுமே வேப்பமூ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது, மருத்துவ குணம் நிறைந்த பூக்கள்லாம் சொல்லும் போது பரவாயில்லையே, நான் இதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்கல, ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்கன்ட்டு. அப்போ எப்பயுமே வந்து ஆச்சரியத்தை தரக்கூடிய பதில்களை தான் வந்து நேர்கள் சொல்வீங்க. அதனால அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் பேசுறதுக்கு முன்னாடி. எஸ் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு பாடல். கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: நேரம் 12:43 ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்கிற போது தாங்க யோசிச்சேன், தமிழ்ல மலர் பத்தின பாட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பாடல் அழகா இருக்கு, இன்னொரு பக்கம் மலர்களே வந்து மலரை பத்தி பேசிட்டு இருக்கிற சமயத்துல நல்லா இல்லைன்னா எப்படி சொல்லுங்களேன். அடுத்த காலர் என்ன மலர் சொல்றாங்க அப்படின்னு பாத்துலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க தேவிகா.
3: காதோரோ கனகாம்பரோ தெருவோரோ காதல் வரும்.
2: அடவே,
3: அது எல்லாம் வாசனையான மலர் எல்லாம் சொன்னாங்க. இதுல வந்து மருத்துவம் எல்லாம் இல்ல எனக்கு தெரியல. பக்கத்துல இது வந்து கனகாம்பரம்ன்றது, எல்லா மலருக்கும் ஒரு வாசனை இருக்கும், அது மாதிரி இதுக்கும் ஒரு வாசனை இருக்கும்.

0: தனித்துவமான மணங்கள் வந்து எல்லா மலருக்குமே இருக்கும், அந்த
1: ஆமா
0: வகையில வந்து
1: ஆமா
0: கனகாம்பரத்துக்கும் அப்படிங்கிறீங்க.
1: ஆமா ஆமா
0: ஓகே,
1: ஏன்னா எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்லணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. மருத்துவ குணம் அப்படின்லாம் இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்சதை சொல்லலாம் அவ்வளவுதான்.
1: அது இல்லாம அது வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணும் போது ஒரு மணமேடையில எங்கேயுமே பண்ணுவாங்க இல்லைங்களா,
0: ஆமா,
1: அப்படி பண்ணும் போது எங்க இருந்தாலும் அந்த கலர் நம்மளுக்கு கிளீனா நல்லா
0: நல்லா பளிச்சுன்னு காட்டும்ல.
1: ஆமா ஆமா பளிச்சுன்னு காட்டும்.
0: ஓகே,
1: அதனால எனக்கு எப்பவுமே கனகாம்பரம் டிசம்பர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரோஜா
0: கண்டிப்பாமா, சூப்பர்மா, அழகா சொன்னீங்க.
1: அந்த பாட்டெல்லாம் போடவே மாட்டீங்களா, கேட்கவே முடியல.
0: எந்த பாட்டுமா?
1: இப்ப நான் பாடினேன் அந்த பாட்டு,
0: அந்த பாட்டெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து திரைகாணம்ல நீங்க கேக்கலாம். ஓகேயா?
1: எப்பனா போடுங்கம்மா, அது புது பாடகன் படம்.
0: ஓகே,
1: எப்பனா போடுங்க,
0: கண்டிப்பா போடலாமா. நன்றி நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

அவசியம் இல்லை, யாருமே அந்த ரசிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் மலர் வண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு பிடித்த பூ அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இதுவுமே வந்து மலர சம்மந்தப்பட்ட பாடல் தான், மலரே மௌனமா அப்படிங்கிற பாடல் கர்ணா திரைப்படத்தில் தான் வந்துட்டு இருக்கு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரலில் வித்யாசாகரோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 12:53 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பூவா இருந்தீங்கன்னா என்ன பூவா இருப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். சில பேர் வந்து மனம் தர மல்லிகை பூ, ரோஜா பூ, சில பேர் வந்து மருத்துவ நிறம் கொண்ட பூக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சில பேர்லாம் வந்து வேப்பமுலாம் சொல்லும் போது ஆச்சரியமூட்டும் பதில்கள் தான் எப்பயுமே வந்து இன்னைக்கு நேரத்துல எல்லா டைமுமே வந்து நேயர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில எல்லாரோட இந்த மலர்கள்லாம் பேசினதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நானுமே வந்து என்ன பூவா இருக்க ஆசைப்படுறேன்னா காட்டு மல்லியா இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா யாருமே அங்கீகரிக்கணும் அப்படின்னு

0: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். திரை கானம் நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்பின் ராஜேந்திரன். இன்னைக்கு திரைகானம் நிகழ்ச்சியில 1960-70 காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இனிமையான பல பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். என்னதான் புது வருடங்கள் தொடங்க தொடங்க புது பாடல்கள் வந்துகிட்டே இருந்தாலும், அதோடைய இசையமைப்பு மாறிக்கிட்டே இருந்தாலும், இன்னைக்கும் நம்மளுடைய பழைய பாடல்களை கேட்கும் போது அதோடைய இனிமையும் அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கொண்டு போயிடுது அப்படின்றது தான் நிஜம். அந்த வகையில் திரைக்கான நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் பார்த்தால் பசி தீரும் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். ஏஎல் ராகவன் மற்றும் பி சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: மெல்லினமாம்
2: ஜரல வாழல
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
4: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
3: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
5: இன்று BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

ஒரு மணி 11 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 துறைகானம். திரைகாலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பாடல்கள் 1960களிலேருந்து 70 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பாபு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் குரலில், வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 துறை கானம். திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ரிக்ஷாகரன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா?

0: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்ல.

ஆலயமணி படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல் கேட்டு வந்த நேரம் 1:33. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாஸ், டி.எம். சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி. சுசிலா குரலில். இதோ உங்களுக்காக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
2: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
1: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
3: இன்றே BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
4: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: நேரம் 1:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. திரை கானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பாசம் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதூல்.
1: காணிக்கை திரைப்படத்திற்காக வீடு வரை உறவு எனும் பாடலை டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கேட்டு வந்த நேரம் 1:54. திரைகாணம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். திரைகாணம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில்.

என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

0: நேரம் 2 மணி. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவின் குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: செம்பாண்டி சீமே

நேரம் 2:06. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். இந்த அழகான மதிய வேளையில் இனிமையான பாடல்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா, கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா, கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கடிப்பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு,
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: நேரம் 2:11 FM ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷிலாவின் குரலில் பாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

வந்த இந்த நேரம் 2:20 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், புலமை பித்தன் வரிகளில் கே பாக்கியராஜ் டிரெக்ஷனில்.

அடராமா, இது என்ன வேதமோ, நெஞ்சுக்குள்ளே

பாட்டு வந்த பாடலின் இசையமைப்பாளர் கே பாக்யராஜ் அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காலை நேர பூங்குயில் என தொடங்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில் இந்த மதிய வேளையில் கேட்டிணைந்திருங்கள்.

0: तो श्रोताओ, कैसे लगे आपको हमारे आज के कार्यक्रम और हमारी आज की जानकारी, जरूर लिखिएगा। तो अब हमारा समय यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम
1: चेतना,
0: जगबंधु
1: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை கேட்டீர்கள் NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவிக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவிக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில

பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டினக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமோ, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது
2: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அயோடினின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் பி எஸ் சிவம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், அயோடின்னா என்ன?
4: அயோடின் ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட், அது ஸோ அது வந்து இம்மிய பொருள் என்று அர்த்தம். ஸோ அயோடின் வந்து ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட்டு. நான் பல ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இப்போ குரோமியம், செலீனியம், மேங்கனீஸ், மெக்னீசியம், இது ஒரு முக்கியமான வந்து. இது வந்து தைராய்டு சுரப்பிக்கு தேவையான சயனங்களை, தைராக்சின் ஹார்மோன் சுரக்கிறதுக்கு இது இன்றியமையாது.
3: டாக்டர், அயோடின் நம்மளோட உடம்புல என்ன ரோல் பிளே பண்ணுது?
4: அயோடின் வந்து தைராய்டு சுரப்பிக்கு அதுக்கு தேவையான ரசாயனங்களை சுரக்கிறதுக்கு இது ஒரு மூல கருவாக இருக்குது. ஸோ தைராக்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது, அது பல வேதிப்பொருள்களை உடம்புல நமக்கு பண்ணுது, அதை நம்ம பற்றி பார்ப்போம். அதுக்கு இந்த அயோடின்ற இம்மி பொருள், அதாவது இம்மிய பொருள்னா ட்ரேஸ் எலிமெண்ட் அப்படின்வோம், இது வந்து உபயோகமாக இருக்குது. தைராக்சின்னால தான் நமக்கு பல இயக்கங்கள் உடம்புல நடக்குது. இது போக சில உறுப்புகள்லையும் அயோடின் வந்து ரொம்ப முக்கியமான வேலையை, அயோடின் தனியாக சில முக்கியமான வேலை செய்யுது. தைராக்சின் பொதுவாக உடம்பு ஃபுல்லாக இருக்கிற முக்கியமான சில வேதிக்கூறுகளும் காரணமாக இருக்குது. ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு 19 பில்லியன், அதாவது 1 பில்லியன் 100 கோடி, அப்படி 19 பில்லியன் பேர் இதனால அயோடின் குறைபாட்டினால, சத்து குறைபாட்டினால அவதிப்பட்டிருக்காங்க. இதில் 228 மில்லியன் குழந்தைங்களும் உலகம் ஃபுல்லாக, அதுவும் எஸ்பெஷலி டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது வளரும் நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இதோடைய மெட்டபாலிசம் அப்படின்றது வந்து பல உறுப்புகளுக்கு இது தேவைப்படுது.
3: டாக்டர், நம்ம இந்த அயோடின்ற வார்த்தை எப்போ கேள்விப்படுவோம்னா, இந்த அயோடைஸ்டு சால்ட்னு ஒரு பொருள் பார்க்கும்போது அயோடின் இந்த வார்த்தை கேள்விப்படுறோம். இப்போ நார்மல் சால்ட்டுக்கும் அயோடைஸ்டு சால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
4: நார்மல் சால்ட்டு உங்க பேர்ல நார்மல், அதாவது இயற்கையால வந்து உப்பு, அவ்வளவுதான், அது சோடியம் குளோரைடு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இத அயோடினேட்டட் சால்ட் அப்படின்னாக்கா அயோடின் கலந்த உப்பு. இப்போ இயற்கையாகவே உப்பில் வந்து அயோடின் சில நேரத்தில் இந்த கடற்புற சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடலில் அயோடின் இருக்கிறதுனால, ஸோ அந்த உப்பு கடல் தண்ணியிலேருந்து நம்ம உப்பு எடுக்கிறதுனால சில வரும். பட் சில நேரங்களில் அது ரிஃபைன்மெண்ட் பண்ணும்போது, அதை சுத்திகரிக்கிற ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணும்போது அயோடின் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அயோடின் குறைபாடு உள்ள பகுதிகள்னு சொல்லிட்டு மலை சார்ந்த பகுதிகள், சமுத்திரம் கடல் இல்லாத மலை சார்ந்த பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஹை ஆல்டிடியூடில் மவுண்டனில் அயோடின் அவ்வளோவா இருக்காது. அங்கே நீங்கள் சாதா உப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அயோடின் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 150 மைக்ரோகிராம் அளவுக்கு தேவைப்படுது. மைக்ரோகிராம் மிக சிறிய

0: அளவு இருந்தால் போதும், ட்ரேஸ் எலிமெண்ட்னாலே அது மிக சிறிய அளவு இருந்தாலே நமக்கு அது போதுமானது. ஆனால் 150 மைக்ரோகிராம் சராசரி மனிதனுக்கு வேணும். அப்போது அதுவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ அயோடின் கலந்த உப்பை வந்து கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து அது அங்கீகாரம் பண்ணுறாங்க. அப்போது அந்த வகையான உப்பை தான் நம்ம அயோடைஸ் சால்ட் பண்ணணும். சாதா உப்புகளில் வந்து அயோடின் அளவு எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், அயோடைஸ் சால்ட்டில் எவ்வளோ நமக்கு அயோடின் தேவையோ, அதாவது வந்து 45 மைக்ரோகிராம் ஒரு கிராமில், 45 மைக்ரோகிராம் வந்து ஒரு கிராம் சால்ட்டில் பகுதியில் 15 பிபிஎம் அப்படின்னு சொல்கிறோம், பார்ட்ஸ் பெர் மில்லியன். அந்த அளவில் அதை 30 பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஃபேக்ட்ரியில் நமக்கு சேரும் போது 15 பிபிஎம் அளவுக்கு தேவையான அயோடின் அந்த உப்பில் கலந்துருக்கும். அதை தான் நம்ம வந்து அயோடினேட்டட் சால்ட்டுன்னு
1: சொல்கிறோம். டாக்டர், ஏன் உப்பை சூஸ் பண்ணாங்க சர்க்கரையை விட அயோடின் கலக்கிறதுக்கு?
0: உப்பு சி இப்போவுமே நீங்கள் நீங்கள் வந்து சர்க்கரைன்றது வந்து ஒன்று வந்து இந்த வேதிப்பொருளுடைய கலவையை வந்து உப்பில் சீக்கிரம் செய்ய முடியும், சர்க்கரையில் வந்து அவ்வளோவா நீங்கள் செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து சர்க்கரை வந்து பல இடங்களில் வந்து நமக்கு ஏற்கனவே இருக்குது. நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை உபயோகித்து பண்ணி நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் நிறைய, ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், காஃபி டீயில் கலந்து சாப்பிட்றோம், இனிப்பில் பல வகையான இனிப்புகள் சாப்பிட்றோம், குழந்தைங்க விரும்பி நான் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக நீங்கள் உப்பு கன்சியூம் பண்ணுற, அதாவது உப்பு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஸ்வீட்டுடைய அளவு கம்பேர் பண்ணிங்கன்னா அது அதிகம். ஸோ நமக்கு தேவையோ ரொம்ப மைக்ரோகிராமில் தான் தேவைப்படுது. அதனால உப்பு மட்டும், உப்புனா நமக்கு எது தேவையோ அங்கே மட்டும் தான் போடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன குழம்புலையோ கூட்டு பொரிய எல்லாமே கொஞ்சம் தான் போடுவோம். அது சர்க்கரைன்றது அளவு கிடையாது, ஏன்னா அளவு வந்து அது நம்ம மனசுக்கு எவ்வளோ பிடிக்கோ நம்ம சாப்பிட்ருவோம், ஆனால் உப்பு நம்ம அப்படி சாப்பிட மாட்டோம். நம்ம உடம்புக்கு தேவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 150 மைக்ரோகிராம் தான் சொல்கிறோம், மில்லிகிராம் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் உப்பில் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நீங்கள் போட்டு சாப்பிடுவீங்க, அதில் உங்களுக்கு 150 மைக்ரோகிராம் கிடச்சிரும். இது போக உங்களுக்கு சில உணவுகளில் பார்த்தீங்கனாலே அந்த உணவுலேயே வந்து அயோடின் கலந்துருக்கு, உதாரணத்துக்கு பால், ஸோ அதில் அயோடின் இருக்குது. அப்புறம் சீ ஃபுட்டு, கடல் சார்ந்த உயிரினங்கள் சாப்பிடும்போது அதில் அயோடின் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தமான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பொருட்களில் சீஸ் வெண்ணெய் பன்னீர் இந்த மாதிரி இடத்துல அயோடின் கலந்துருக்கு. அப்புறம் இந்த சீ வீட்ஸ்னு சொல்கிறோம், அதில் அயோடின். இப்படி பல வகையில் உணவுகளில் இதெல்லாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட போகிற சால்ட்டில் மட்டும் சால்ட்டில் கலக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால தான் அது மோஸ்ட்லி பண்ணியிருக்க மாட்டேன்.

0: டாக்டர், உடல்ல தைராய்டு கிளானோட செயல் என்ன?
1: தைராய்டு சுரப்பி, இது வந்து மெயினாக வந்து சுறுசுறுப்பு தன்மை நிர்ணயம் பண்ணுற ஒரு சுரப்பி. இப்போ சுறுசுறுப்பு தன்மைன்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு செல்லும் அதோடய இயக்கத்துக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த தைராய்டு வந்து உதவி பண்ணும். மெயினாக அப்படின்னா குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அப்படின்றோம். குளுக்கோஸ்னா இந்த சர்க்கரையுடைய அளவு இருக்குல்ல, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தைராய்டு வந்து மிக மிக மிக அவசியம். இப்போ அயோடின் அப்படின்றது வந்து இந்த தைராய்டு சுரப்பி உற்பத்தி பண்ணுற தைராக்சினுக்கு உதவி செய்கிறதுனால அந்த வேதியியல் பொருளில் இந்த அயோடின் வந்து ஹார்மோன் உற்பத்திக்கு உதவி செய்து அயோடினும் அந்த டைரோசின் அப்படின்னு ஒரு புரதமும் சேர்ந்து அமினோ ஆசிடும் சேர்ந்து அது வந்து T3 T4 அப்படின்ற ட்ரை அயோடோ டைரோனின் டெட்ராஐடோ டைரோனின் வருது. இந்த ஹார்மோன்ஸ் வந்து இது வந்து பல உறுப்புகளில் இதோடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்போ செல்லுக்குள்ள வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஸோ இது வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்றோம். அதாவது ஒரு செல்லுடைய எனர்ஜி கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது. அப்போ மெயினாக செல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபேட் பேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. தைராக்சின் ஹார்மோன் வந்து ஃபேட் செல்லோட சேர்ந்து அது ஹார்மோன் சேர்ந்து இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கிற தைராக்சின் செல்லுடைய ஹார்மோன் செல்லுடைய ஒரு ரிசெப்டாரில் டாக் பண்ணிவிட்டு அதோடைய கொழுப்புலேருந்து எனர்ஜி உண்டாக்குற அந்த திறமையை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் சர்க்கரை வந்து கிளைக்கோஜனாக உள்ள செல்லுக்குள்ள இருக்கும், அதை கிளைக்காலிசிஸ் அப்படின்னு பண்ணுது. புதுசாக வந்து ப்ரோட்டீன்லேருந்து சுகரை உற்பத்தி பண்ணுது. ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதுதான் உங்களுடைய சுறுசுறுப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது செல் லெவலில். மூளை லெவலில் பார்த்தீங்கன்னா நரம்பு செல்களான நியூரான் உற்பத்தியும் நரம்புக்கு சுற்றி இருக்கிற மைலின் ஷீட் அது உற்பத்தியும் அந்த மூளையுடைய செல்ஸுடைய திறமையை இன்க்ரீஸ் பண்ணும். புது செல்ஸுகள் நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், தைராக்சின் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது சுரக்கிறது தைராய்டு கிளாண்ட். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில், இப்போ நீங்கள் தசை இருக்கு பாத்தீங்களா, உடம்புக்கு நம்ம அந்த மூவ்மெண்ட் பண்றதே எலும்பும் தசைகளும், தசை நார்களுக்கு தேவையான ஊக்கமும் புது தசை நார்கள் உற்பத்தி பண்றதுக்கும் தைராக்சின் வந்து ஹெல்ப் பண்ணும். growth and maturation அப்படிங்கறோம். அதே மாதிரி எலும்பும் பாத்தீங்கன்னா growth and maturation எலும்பு வளர்ச்சிக்கும் அது ரொம்ப தேவைப்படுது. அது போக வந்து வயிறுல சுரக்கிற சில என்சைம்ஸ், அதாவது ஜீரண சக்திக்கு தேவையான என்சைம்ஸ் மற்றும் உணவு குழாய் வயிறுல மூணு பகுதி சிறுகுடல் பெருங்குடலுடைய மூவ்மெண்ட், மேல இருந்து கீழே போற பிரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் ஒழுங்கா இருந்தாதான் உணவு கீழே அழகா வயிறுல இறங்கி அதை டைஜஷன் நல்லா ஆகி அதுக்கப்புறம் அதை சத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரு சீருங்குடல் அப்புறம் பெருங்குடல்ல போய் அது மலன்றது வெளியே வந்துடும், சத்தெல்லாம் உடம்பு எடுத்துக்கும். இதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த தைராக்சின் ஹார்மோன் ரொம்ப. அதே நேரத்தில் வந்து லிவரில் இதோடைய

0: ஆக்ஷன் இருக்குது. லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்டிஎல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு. பின்னால் இந்த எல்டிஎல் கொழுப்பு தான் வந்து அடைப்புக்கு காரணமாக இருக்கிற கொழுப்பு. அந்த கொழுப்பை வந்து லிவரில் அதை இழுத்து அதை லிவரில் அதை அழிக்கிறதுக்கு தேவையான ரிசப்டார் ஃபார்மேஷனை, எல்டிஆர் ரிசப்டார் ஃபார்மேஷனுக்கு இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே தைராக்சின் எல் இத்தனை ஆக்ஷன் இருக்குது. இது போக வந்து கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓவரிஸில் இது சுரக்குது. பெண்களுக்கு மாதவிடாய் ரெகுலேஷனுக்கும் தைராக்சின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது அத்தனையும் பண்ணுற தைராக்சின் ஹார்மோனுக்கு அது உற்பத்திக்கு தேவையை பார்த்தீங்கன்னா அயோடின் தான். ஸோ அந்த அயோடின் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா தைராக்சின் குறைஞ்சிரும். தைராக்சின் குறைஞ்சுன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் போய் முடியும். அப்போது ஹைப்போ தைராய்டிசம்னா தைராக்சின் சுரக்கிறது கம்மியாச்சுன்னா இப்போ நான் சொன்ன ஃபங்க்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ உடல் பருமனாகும், மாதவிடாய் பிரச்சனைகள் வரலாம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ஹை ஆகும், அதே நேரத்தில் மூளை வளர்ச்சி குறையும், தூக்கமின்மை அது வரலாம், சரியாக தூங்க முடியாமல் இருக்கலாம் அவங்களால், அதே நேரத்தில் உடல் பருமனுக்கு ரொம்ப இது ஒரு காரணமாயிடும். அவங்களுடைய ஓவரால் வேலை செயல்பாடே குறைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனர்ஜி லெவல் குறையும் போது அவங்களுடைய நார்மல் ஒர்க்கில் அவங்க கவனிப்பு செலுத்த மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறைஞ்சி போயிடும். தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து இத்தனை ஃபங்க்ஷனை கொண்டுள்ளது.
1: டாக்டர், ஒருவேளை உணவு எவ்வளவு அயோடின் இருக்கணும்?
0: இப்போ ஒரு நாள் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. சில ஒரு நாள் கணக்கில் 150 மைக்ரோகிராம் நமக்கு வேணும். அது நீங்கள் வந்து ஒரு நாளில் நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம். அந்த சராசரி மனிதர்களுக்கு வந்து 150 மைக்ரோகிராம், கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து 250 மைக்ரோகிராம் வேணும். இப்போது லாக்டேட்டிங் மதர், தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு வந்து அவங்களுக்கு 290 மைக்ரோகிராம் வேணும், 290 அவங்களுக்கு வேணும். இந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அயோடின் வந்து அவங்க ஆகாரத்துலேருந்து வரணும். ஆக்சுவலாக ஒரு பகுதி வந்து உள்ளே இருக்க அயோடினே பார்த்திங்கன்னா அது சுழற்சி முறையில் ரீசைக்கிளிங் பேர், சுழற்சி முறையில் திருப்பி அந்த தைராய்டு கிளாண்டுக்கே போயிடும். உள்ள தைராய்டு கிளாண்டுக்குள்ளே வந்து ஒரு 15 மில்லிகிராம் எப்பயுமே இருக்கும். நமக்கு உணவுலேருந்து ரெக்குவயர்மெண்ட்டு பார்த்திங்கனாக்கா 150 மைக்ரோ, 150 மைக்ரோகிராம். குழந்தைங்களுக்கு 100 120, இப்போ 1 வயசுலேருந்து 5 வயசு 20, அதுக்கப்புறம் 120 to 140. பெரியவங்களுக்கு சராசரி நமக்கு தேவை வந்து 150 மைக்ரோகிராம்ஸ். ஸோ இந்த அளவுக்கு உங்கள் உணவுலேருந்து அது வரணும். அது இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஏன்னா உங்கள் அயோடின் பொறுத்த வரைக்கும் 90% வந்து யூரினில் போயிடும். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரின் அயோடின் அப்டேக்னு ஒன்று இருக்குது. ஸோ அயோடின் எக்ஸ்கிரிஷன், அதாவது யூரினில் வந்து எவ்வளோ அயோடின் ஒரு நாள் வெளியே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது 10% உள்ள அயோடின் வந்து தான் உடம்பு ரீட்டைன் பண்ணிக்கும், மீதி வெளியே தள்ளிடும். அப்போ மீதி இருக்கிற அந்த 150 மைக்ரோகிராமை நீங்கள் சுழற்சி முறையில் நீங்கள் ரெகுலர் டெய்லி உங்கள் ஆகாரத்தில் வந்துடணும். அது நீங்கள் ஒவ்வொரு உணவும் இல்லாமல் நீங்கள் அது ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு வச்சிட்டிங்கன்னா 150 மைக்ரோகிராம்.
2: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: நார்மலா உப்பு சேர்த்து சாப்பிட்டா போதுமா இதுக்கு?
2: உப்பு வந்து அயோடைஸ்டு சால்ட், அயோடின் கலந்த உப்பு. அது எஸ்பெஷலி மலைவாழில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இதை சாப்பிடணும். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையில் இதோடைய தேவை வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது, சராசரி மக்களுக்கு 50 மைக்ரோகிராம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து அயோடைஸ் சால்ட் அப்படிங்கிறது வந்து ஆகாரங்கள்லேயே நீங்கள் போடுற உப்புகளில் அயோடைஸ் சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 150 மைக்ரோகிராம் உங்களுக்கு கிடச்சிரும். இது போக நம்ம பால் சாப்பிட்றோம், பால் பாலுடைய ப்ராடக்ட்ஸ் இதுலேருந்து வர விஷயங்கள் என்னென்ன, நெய், வெண்ணெய், பட்டர், சீஸு அதெல்லாம் சாப்பிட்றோம். அயோடைஸ்டு பிரெட்ஸ்னு விற்கிறாங்க சில கண்ட்ரீஸில், பார்த்தீங்கன்னா அயோடின் கலந்த பிரெட் அந்த ரொட்டி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எக்கில் இருக்குது, ஃபிஷில் இருக்குது, கடல் வாழ்வு உயிரினங்கள்லாம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து அயோடைஸ் சால்ட் மட்டும் நம்பி இல்லை, இதோட இதுவும் சேர்த்து நம்ம போகிறதுனால உங்களுக்கு அயோடைஸ் சால்ட்டுடைய இன்டேக் வந்து மிதமாக இருந்தால் போதும். அதான் மிதன்றது வந்து நம்ம ஒரு யூஷுவல் சால்ட் இன்டேக் யூஸ் பண்ணுறோம்ல, 5 grams to 6 grams பெர் டே சால்ட்டில் இந்த அயோடின் வந்து உள்ளே இருக்கும், அயோடைஸ் சால்ட்டில் இருக்கும். அப்போ அந்த அயோடின் வந்து உங்களுக்கு தேவையான 150 மைக்ரோகிராமை கொடுத்துரும்.
1: டாக்டர், இப்போ சில ஐபிபி இருக்கவங்களுக்கு சால்ட் கம்மியாக சாப்பிட சொல்லுவாங்களே, இப்போ அவங்க என்ன பண்ணலாம்?
2: ஆமாம், இப்போ அதான் சொன்னேன், சி ஹை பிபி இருக்கவங்களுக்கு நீங்கள் சால்ட் கம்மியாக சாப்பிடும்போது அயோடின் ஏற்கனவே நிறைய உள்ள தேக்கி வச்சிருக்கிற உணவை நீங்கள் சாப்பிட்டா போதும், உப்பை குறைச்சிக்கலாம். எப்படியுமே இப்போ பொதுவாக

0: இங்கிலீஷ் வைத்தியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பை வந்து கம்மியாக தான் சாப்பிட சொல்லுவோம். எஸ்பெஷலி பிபி பேஷண்ட், அதாவது அது அதிகபட்ச ரத்த அழுத்தம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து எப்போவுமே அவங்க டாக்டர் வந்து நீங்கள் வந்து சால்ட்டை கம்மியாக குறைச்சி சாப்பிடுங்கன்னு. அது எதுக்காகனா சோடியம் குறையணுன்றிருக்காங்க, பட் கூட அயோடினும் சேர்ந்து குறைய தான் செய்யும் நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பால் சம்மந்தமான பொருள்கள் நம்ம சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் சாப்பிட்லாம், மீன் அந்த அது சம்மந்தமான ஷ்ரிம்ப்ன்றோம், இந்த இறா காடு அந்த சூறை மீன் இந்த மாதிரி சில மீன்களே சில மீன்களில் இருக்குது, முட்டையில் இருக்குது. ஆக்சுவலாக முட்டை சாப்பிட்றவங்களுக்கு முட்டையிலேருந்து கிடச்சிரும். இப்போ சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு பால்லேருந்து கிடச்சிரும். இப்போ சைவமே பார்த்திங்கன்னா அது வந்து பால் வந்து அனிமல் சோர்ஸ் தான், அங்கேருந்து வந்துடும். வீகன் அப்படின்னு இருக்காங்க சில பேர், அதாவது அவங்க பாலே சேர்க்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாலும் உங்களுக்கு கிடைக்காது, இது கிடைக்காது, அயோடின் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். அதாவது உணவுலேருந்து உங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், நீங்கள் ஏற்கனவே பிபி பேஷண்ட்டு சால்ட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அயோடின் சப்ளிமெண்ட்ஸ், அயோடின் இன்ஜெக்ஷன், அயோடின் கேப்சூல்ஸு அந்த மாதிரி கொடுப்போம். இல்லை பிரெட்டு அந்த மாதிரி அயோடின் கலந்த இது அதை நாங்கள் கொடுப்போம், அப்படி சேர்த்துக்கணும். ஸோ அயோடின் சால்ட் கம்மியாக சாப்பிடுற பிபி பேஷண்ட்ஸுக்கு அயோடின் நிறைய இருக்கிற உணவுகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரிஸ்கிரைப் பண்ணுவோம்.
1: டாக்டர், இப்போ அயோடின் நிறைய எடுத்துக்கிட்டால் அதனால ப்ராப்ளம் வருமா?
0: ஆமாம், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் அயோடின் அதிகமாக எடுத்தீங்கன்னாக்கா அதே வந்து ஹைப்போதைராய்டிசம்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைப்போதைராய்டிசம் காய்டர், இந்த கழுத்து பகுதியில் தைராய்டு கிளாண்ட் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தைராய்டு கேன்சர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அயோடின் அதிகமாக சாப்பிட்றதுனால சம்டைம் ஹைப்பர் தைராய்டிசம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த 150 மைக்ரோகிராம் அப்படின்றத நாங்கள் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம். சில நேரத்தில் கேன்சர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். அதே மாதிரி கருவுற்ற தாயார்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அயோடின் அவங்களுக்கு வேணும், 250 மைக்ரோகிராம்ஸ்ன்றோம். அதுவே ஜாஸ்தியாக போச்சுனாலும் அதுவும் அவங்களுக்கும் பாதிக்கும், அந்த அது மூலமாக அந்த குழந்தையும் பாதிக்கும் அதனால். ஸோ அந்த 150 மைக்ரோகிராம் சராசரி மனிதர்களுக்கு, 250 ப்ரெக்னன்சியில் கருவுற்ற தாய். ஸோ இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது. கம்மியாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் வந்து தைராய்டு பாதிக்கப்படுமோ அதே மாதிரி ஜாஸ்தியாக இருக்கிறதும் தைராய்டை போய் பாதிக்கும், அதே நேரத்தில் மூளை செல்களையும் பாதிக்க வாய்ப்பு. மூளை செல் மட்டும் இல்லை, இப்போது அயோடின் ஜாஸ்தியாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் ஒருவேளை வந்துருச்சுன்னா அதே இது உணவு குழாயையும் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது, கர்ப்பப்பை வாய்ப்பு இருக்குது, லிவர் அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. தோல் சர்மம் இருக்குல்ல, சர்மம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ரொம்ப ஹார்மோன் குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், இல்லை ஓவராக ஸ்வெட்டிங் ஆகிடும், வெயிட் லாஸ் வரும், ஹைப்பர் லெவல். ஸோ இந்த மாதிரி என்ன அளவில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த அளவு நம்ம மாமலை சாப்பிட்ற அளவுக்கு எடுத்தால் போதும். நம்ம ஒருவேளை நிறைய சாப்பிட்றோமா அப்படின்றதுக்கு நம்ம சில பரிசோதனைகள் இருக்குது, அது பண்ணி பார்த்தா தெரியும்.

0: டாக்டர், அயோடின் டெஃபிஷியன்சி இன்ஃபர்டிலிட்டியும் காஸ் பண்ணுதுன்றாங்க, அது உண்மையாது?
1: ஆமாம், இப்போது அயோடின் டெஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தாலே இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ட்டு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை, பட் அதில் கொண்டு போய் விடும். இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு மலட்டுத்தன்மை, குழந்தை பிறக்கல, ப்ரிஷியஸ் சைல்டுன்றோம், அந்த அந்த கப்புள்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அயோடின் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சினை முட்டையில் வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜஸ்ட்ரோன் அப்படின்னு ரெண்டு ஹார்மோன் இருக்குது. அதோடைய ரெகுலேஷன், அதோடைய பரிமாணம் பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து ரெண்டு ஹார்மோன் இருக்குது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன். அந்த ரசாயனம் வந்து மூளையிலேருந்து சினை முட்டைக்கு வந்து அது வந்து டைரக்ஷன் கொடுக்கும். அது வந்து நீ இப்படி சுரக்கணும் அப்படின்னு. இதில் இர்ரெகுலாரிட்டி வரலாம், அதில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், அதன் அது மூலமாக இது வரலாம். அதே நேரத்தில் அயோடின் வந்து எண்டோமெட்ரி, அதாவது கர்ப்பப்பை உடைய உள்பகுதியிலையும் ஓவரிஸ்லையும் நிறைய தங்கி இருக்குது, அதோடைய வேதிப்பொருளுக்கு அது உதவி செய்யுது. ஸோ சினை முட்டை வந்து வராமல், இந்த ஓவா அது வராமல் இல்லை தள்ளி போகிறதுக்கு, மிஸ்கேரேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக வந்து ஆம்பளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆண் விந்து உற்பத்தி அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உற்பத்தியான விந்து அது சரியாக நகராமல் போகிறதுக்கு வாய்ப்பு, சரியா நகரணும், அது நகர்ந்து போய் தான் அந்த ஓவாக்கு போகணும், அது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஆண் விந்துடைய மொத்த எண்ணிக்கை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மேல் ஃபேக்டர்ஸ், ஆம்பளைங்களுக்கும் மேல் ஃபேக்டர்ஸ், விமனுக்கு ஃபீமேல் ஃபேக்டர்ஸ்ன்றோம். லேடிஸ்க்கு வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு இருக்குது, நீர் கட்டி மாதிரி ஓவரிஸில், அதனால வந்து ஆம்பளைங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து விமன் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி சூழ்நிலையையும் அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுங்க எல்லாமே இன்ஃபர்டிலிட்டி வரலாம்.
0: டாக்டர், அயோடின் டெஃபிஷியன்சி தூக்கத்தையும் அஃபெக்ட் பண்ணுன்றாங்க, அது உண்மையாது?
1: ஆமாம், அயோடின் டெஃபிஷியன்சி வந்து டைரக்டாக தூக்கத்தை போய் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, தைராக்சின் ஹார்மோன் குறையிறது ஒரு காரணம். அது மூலமாக அவங்க உடல் சோர்வு, உடலில் வலி, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, மூளையில் சில தூக்கம்

0: தேவையான ஹார்மோன்ஸ் வந்து சில நேரத்தில் கம்மியாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஸோ ஏன் மன அழுத்தம்னா, உடலில் வந்து அவங்களால செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ், ரெகுலராக அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அவங்களால செய்ய அவங்க வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய அலுவலக வேலைகளாக இருக்கட்டும், அவங்களால செய்ய முடியலன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்க மனசுலையும் ஃபீல் பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவிட்டி குறையுது. ஸோ லீவ் போட வேண்டியது, அடிக்கடி லீவ் போட வேண்டியிருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இதெல்லாமே சேர்ந்து மனக்குழப்பத்தினாலையும் தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஹார்மோன் வந்து சிர்கேடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது மூளையில் வந்து, நம்ம எப்போ நம்ம விழிக்கணும், எப்போ விழிக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ நம்ம வந்து இந்த ஹார்மோன் சுரக்கணும், எப்போ எந்த ஹார்மோன் எப்படி சுரக்கணும்ன்றதுக்கு வந்து பாடியில் இயற்கையாகவே ஒரு ரிதம் ஒன்று இருக்குது, அது பேர் சிர்கேடியன் ரிதம் பேர். அது வந்து பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்றோம், அதாவது ஒரு உயிரியல் கால மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த உயிரியல் கால மணிங்கிறது வந்து இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு இருக்குது, அதை வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ தூக்கத்தில் நாலு வகைகள் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா இந்த தைராக்சின் கம்மியாக இருக்கிறதுனால ஹைப்பரில் ஜாஸ்தியாக இருந்தாலும் அப்படி வரும், கம்மியாக இருந்தாலும் வரும். அது அயோடின் டெஃபிஷியன்சினால் தானே வருது, டைரெக்டாக அயோடின் டெஃபிஷியன்சினால சில நேரத்தில் இந்த ரிதம் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்ஸ் தூக்கம் குறைஞ்சி தூக்கமுடைய தன்மையும் குறைஞ்சி போனதுனால என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு அடுத்த நாள் சுரக்க வேண்டிய ஹார்மோன் எல்லாமே குறைஞ்சிரும், அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் குறைஞ்சிரும், அடுத்த நாள் வந்து நீங்கள் இயற்கையாக உங்களுக்கு பசிக்க வேண்டியது செய்ய வேண்டிய ருட்டீன் வேலைகள் எல்லாமே தடைப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது என்னாகனா, ஓவராலாகவே வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்க வந்து கை முறை வாழும் தன்மையை பார்த்திங்கன்னா ரொம்ப போகிறார், ரொம்ப சராசரி மனிதன மாதிரி ஒரு ஒரு ப்ரொடக்டிவாக அவங்களால இருக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து தூக்கத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: டாக்டர், அயோடின் டெஃபிஷியன்சி எப்படி பீரியட்ஸை ஹெவியாகவும் இர்ரெகுலரும் ஆக்குது?
0: பீரியட்ஸுக்கு வந்து மூளை முக்கியமான ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணுது, முக்கியமான ஒரு இயக்கமாக இருக்குது. ஸோ மூளையில் பிட்யூட்ரி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குது, அது வந்து மாஸ்டர் கிளாண்டுன்றோம், தலைமை சுரப்பி அது, நம்ம தலைமைச் செயலகம் மாதிரி அது தலைமை சுரப்பி அது. ஸோ அந்த தலைமை சுரப்பி வந்து அதுலேருந்து ரெண்டு ஹார்மோன் வேதி ரசாயனங்கள் வந்து நேராக கர்ப்பப்பையில் இருக்கிற சினை முட்டையில் போய் வேலை செய்யும். அந்த சினை முட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படி ரெண்டு ஹார்மோனை ரசாயனத்தை உற்பத்தி பண்ணுது. அப்போது இந்த இயக்கத்தை இயக்கத்தை வந்து அயோடின் டெஃபிஷியன்சி கம்மியாகும் போது உங்களுக்கு தைராய்டு சுரப்பி வேலையும் குறையும் போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹார்மோன் ரெகுலேஷன், அதாவது மூளையிலிருந்து சினை முட்டைக்கு போகிற அந்த இன்ட்ராக்ஷன் ரெகுலேஷன் தடைப்படும். இங்கே ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் செக்ரேஷன், ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். FSH இருக்குது, இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங், அதோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் மட்டும் நிறைய இருக்கும்போது பீரியட்ஸ் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், சில நேரத்தில் ஹெவி ப்ளீடிங் வரலாம். இவங்க வந்து முறையாக வந்து இந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இப்படி இருக்கா நமக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னாக்கா திருப்பியும் அந்த ஹார்மோன் ரெகுலேஷன் நடந்துடும். பிட்யூட்ரி, அதுக்கு மேலே ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது மூளையில், அதுலேருந்து ஒரு ஹார்மோன் வந்து இந்த பிட்யூட்ரியை தூண்டும். அந்த பிட்யூட்ரி இருக்கிற ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையில் சினை முட்டையில் ஓவரியை போய் தூண்டும், சினை பையை தூண்டும், சினை பைய வந்து சினை முட்டை வெளியும். இந்த லிங்க், இந்த தொடரில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும். எப்போனா தைராக்சின் ஹார்மோன் கம்மியாக இருக்கும், இதை ரெகுலேட் பண்ணுறது தைராக்சின் ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுது, இது அதுவும் ஒரு காரணம் ரெகுலேஷனுக்கு. அப்போது இதில் வந்து ரெகுலேஷனில் வந்து உங்களுக்கு குறைபாடு வரும்போது பீரியட்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம், அதாவது மாதவிடாயில் நிறைய கோளாறுகள் வரும், எக்ஸசிவ் ப்ளீடிங் இதெல்லாம் அவங்க டாக்டரை பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை ஹார்மோனை சரி செஞ்சாலே இது சரியாயிடும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்ன்றது வேறு, அது வந்து நம்ம அப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அப்செட் கைனகாலஜிஸ்ட்டை போய் நம்ம அவங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட அவங்ககிட்ட போய் நம்ம அதை சரி பண்ணிக்கணும். இதனாலேயே சரியாயிடுது, மற்ற அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம அந்த அது சம்மந்தமான டெஸ்ட்டை பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தால் அதையும் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கலாம். தைராக்சின் ஹார்மோன் சுரக்கிறதே கம்மியாச்சுன்னா தைராக்சின் சப்ளிமெண்ட்டு கொடுத்து இதை கரெக்ட் பண்ணிக்கலாம்.
2: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
4: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
4: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
5: என்ன குருவி பேசுது?
4: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
5: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல,
5: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
6: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
4: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
7: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ குழந்தை நீங்க சொன்னபடி பிறந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? குழந்தைக்கு
2: டேமேஜ் சிவியராக இருந்தால் ரிவர்ஸ் பண்ண முடியாது சார், அவ்வளோதான். அது இப்போ கிரிட்டினிசம் அப்படின்றது வந்து இப்போ கன்ஜென்டல் ஹைப்போதைராய்டிசம், ஒருவேளை மூளையில் இருக்கிற முக்காவாசி பகுதிகள் பாதிப்பு அடைஞ்சிருச்சு, குழந்தை வந்து எம்ஆர்ஆர் பறக்குது, மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கிற குழந்தைங்க, அதாவது மூளையோட செயல்திறன் குறைஞ்சி போச்சு, மூளையில் பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, மூளையில யோசிக்கிற தன்மை இருக்கிற பகுதி பாதிக்கப்பட்டுருச்சு, மூளையுடைய ஞாபக சக்தி இருக்கிற ஹைப்போதலாமிக் ஏரியா அந்த ஏரியாவில் பேசல் கேங்க்லியாவில் இப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போது ஆரம்பகட்ட தான் கொஞ்சம் தான் இருக்குது, குழந்தைகளுக்கு ஒரு ஏன்னா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அம்மாவுடைய தைராய்டு ஹார்மோனை பொறுத்து தான் இருக்குது, அம்மாவுடைய அயோடின் இன்டேக் எவ்வளோ அப்படின்னு பொறுத்து தான் மொதல் 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி 3 மாதத்தில் வந்து குழந்தைங்களுக்கு தைராய்டு சுரக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்குள்ள தைராய்டு சுரப்பு இருக்குல்ல, அது வளரதில்லை, அதுங்களுக்கு தைராய்டு சுரப்பு அந்த பட்டு வந்து தைராய்டாக மாறிடும், அந்த ஹார்மோன் அது வந்துடும் அதுக்கு. அப்போ அதோடைய ஹார்மோன் வந்ததுக்கப்புறம் இதோடைய அளவு கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் அயோடின் வந்து நம்ம தேவையான அளவு அம்மா அவங்க உணவில் எடுத்துருக்கணும். அது இப்போ சமவெளியில் இருக்கிற அம்மாங்களும் சரி, மலையில் வாழறவங்க நிறைய பேர் வாழறாங்களே, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அயோடின் எடுத்திங்கன்னா அது அப்போது இந்த மாதிரி வராமலே தடுக்கலாம், இல்லை மைல்டாக இருக்கும், அது அப்புறமா நம்ம தாய்ப்பால் கொடுத்து அந்த தாய்ப்பால் மூலமாக அது 1.5 வருஷம் கண்டினியூ அதை தொடர்ச்சியாக அதை தாய்ப்பால் கொடுத்து அந்த தாய்ப்பாலில் வந்து ஆல்மோஸ்ட் 60-65% ஆஃப் அயோடின் டெஃபிஷியன்சி நம்ம நீக்கிடலாம் அது அது மூலமாகவே. பட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் தான் கொடுக்குறாங்க, சில பேர் வரலை அப்படின்னு இருக்கும்போது அயோடின் டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்கும். அப்போ அது உணவில் ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அந்த சப்ளிமெண்ட் இன்ஃபன்ட் ஃபார்முலா இருக்குல்ல, குழந்தைங்களுக்குள்ள பால் பவுடர் அந்த பொடி அந்த இன்ஃபன்ட் ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, 3 இருக்குது. அப்போ அதில் வந்து அயோடின் கலந்து அந்த குழந்தைக்கு அதை கலந்து அதை கொடுத்து அது மூலமாக வரணும். அப்போ கூட பாதிப்பு கம்மியாக இருந்தால் ரிவர்ஸ் ஆகும், ஜாஸ்தியாக இருந்தால் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை.
1: டாக்டர், ஒரு மெடிக்கல் ஆங்கிள் கேட்குறேன், எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அயோடின் டெஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்க சான்ஸ் இருக்குது?
2: இந்த மாதிரி ஹைட்ரோஜன்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி மக்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மலை சார்ந்த இடங்களில் வாழ்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுடைய நிலப்பரப்பில் அதுக்கு சாயில் அவ்வளோவா அயோடின் இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து அயோடின் டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மாதிரி வந்து அயோடைஸ்டு சால்ட்டை சாப்பிடாதவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் வந்து கல் உப்பு தான் சாப்பிடுவேன் அப்படின்வாங்க, கல் உப்பு இல்லை சாத உப்பு. பட் அதில் வந்து சில மினரல்ஸ்லாம் இருக்கும், அயோடின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியாது. இப்போ அயோடின் கலந்த உப்பே சாப்பிட்றவங்க அதை எந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமானது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பலவிதமான உணவு முறை உள்ளவர்கள், சைவம் சுத்த சைவம், சுத்த சைவம்னா வீகன், இப்போ வீகன் அப்படின்றவங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பால் சம்மந்தம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, மிருக சம்பந்தமான எந்த உணவுமே சாப்பிடாதவங்க தான் சுத்த சைவம். இப்போ சைவம்ன்றவங்க வந்து பால் சாப்பிடுவாங்க, அப்போ அவங்க பாலில் வந்து உங்களுக்கு அயோடின் இருக்குது. ஸோ அந்த அயோடின் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். சுத்த சைவமான வீகன்ஸ் இவங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போக வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, புகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தயோசைனைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ரசாயனங்கள் இருக்குது, அதில் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த தயோசைனைட்ஸ் வந்து இந்த அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுற அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தடுத்துரும், அந்த வேதி மாற்றங்களை இதை தடுத்துரும், தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை குறைச்சிரும், இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து அந்த சோயாபீன்ஸ் அண்ட் மில்லட், மில்லட்டு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சோயாபீன்ஸும் பிரச்சனை இல்லை. ஆனால் கருவுற்ற தாய்மார்கள் வந்து சோயாபீன்ஸ் மில்லட்டை சாப்பிடும்போது அது அயோடின் கலந்த அந்த மாவில் கலந்த மாதிரி ஃபோர்டிஃபைடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி வந்து நல்ல சுத்தமான குடிநீர் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத பகுதிகள் இருக்குது, நிறைய பகுதிகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகள் நிரம்பிய ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஊர் இருக்குது, ஒரு மாநிலம் இருக்குது, அங்கே வந்து நிறைய தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலையிலேருந்து வர கழிவுகள்னால தண்ணி மாசுபட்டுரும், கெட்டு போயிடும். அப்போ அந்த தண்ணி கெட்டு போகிறதுனால உங்களுக்கு அந்த தண்ணியில் ரெசார்சினால் டேலெட்ஸ் அப்படின்னு சில இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ், அதாவது மாசு தன்மை

உள்ள ரசாயனங்கள் கலவையினால உங்களுக்கு அந்த தண்ணி என்ன, நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா அந்த தண்ணியில் அவங்க வேறு வழியில் அந்த ஊரில் அந்த தண்ணி தான் இருக்கும், அது மாசுபட்டிருக்கும், அதை சரியாக அதை குடிக்கிறதுனால அது என்ன பண்ணும், இந்த அயோடின் வந்து தைராக்சினா ஹார்மோனாக ஒரு மாறுறதுக்கு உள்ள அந்த வேதிப்பொருளை தடுத்துரும். ஸோ தைராய்டு ஹார்மோனுடைய வளர்ச்சியும் தடுத்துரும், தைராய்டு கேன்சர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, காய்டர் அதாவது தைராய்டு கட்டி சுரப்பி வீங்கி அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கள மாதிரி மக்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மலை வாழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூசிஃப்ரஸ் வெஜிடபிள், காலிஃப்ளவர், கேபேஜ், நூக்கல் இது மாதிரி நிறைய சரைய சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த தயோசைனட்ஸ், லூசினைட்ஸ் அண்ட் தயோசைனட்ஸ் அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து ஃபோர்ட்டிஃபைட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அயோடைஸ் சால்ட்டுன்னு அந்த கான்செப்ட் கொண்டு வந்ததே அதுக்காக தான். இது எப்படிலாம் நம்ம குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து ஆகாரத்தில் கொண்டு வரலாம் அப்படின்றதுனால தான் சால்ட்டை ஃபோர்ட்டிஃபை பண்ணி நம்ம கொண்டாடுறோம்.

0: டாக்டர், அரசு ஆஸ்பத்திரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அயோடின் டெஃபிஷியன் பேஷண்ட்ஸ்க்காக?
1: ஆமாம், கவர்மெண்ட் வந்து இதை ரொம்ப ரொம்ப இதை தீவிரமாக இதை கண்காணிச்சுட்டு வராங்க. ஸோ ஐசிஎம்ஆர், உலக சுகாதார மையம், WHO, ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து நிறைய கோலாபரேட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் அயோடின் டெஃபிஷியன்சி கண்ட்ரோல் ப்ரோக்ராம், NIDCCP அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது வந்து தேசிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுறாங்க அது. ஸோ இப்போ அதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து மக்களுக்கு அங்கே சமைக்கிற உணவில் அயோடைஸ் சால்ட் போட்டு தான் சமைக்கணும். அங்கே வந்து வர்ற மக்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணும், அதாவது வர்றவங்களுக்கு வந்து யாருக்கு ஐடென்டிஃபிஷியன்சி இருக்கு, வியாதி வந்தால் தான் தைராய்டு வேலை செய்யாமல் போனால் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்க்ரீனிங். இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளில் வாழ்கிறவங்க, அந்த சார்ந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கவங்க, அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கோ இல்லையோ அவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணுங்கள், அயோடின் டெஃபிஷியன்சிக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுங்கள். யூரின்ல வந்து எவ்வளோ அயோடின் வந்து ஒரு நாள் அவங்க 24 மணி நேரம் யூரின் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளில் எவ்வளோ யூரின் வந்து கழிவாக போகுது அப்படிங்கிறத கண்காணிங்க. அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சியுடைய விழிப்புணர்வு கேம்ப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அதை நிறைய நடத்துங்க, இலவசமாக நடத்துகிறோம். அதுமாதிரி அயோடைஸ் சால்ட் எங்கே அவங்களால வாங்க முடியலன்னா அது அதை கவர்மெண்ட்டே இலவசமாக கொடுக்குது இப்போ, அதெல்லாம் அவங்க பண்ணலாம். அப்புறம் ஏர்லியா டிடெக்ஷன், ஏர்லி டிடெக்ஷன், இப்போ கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து ஏர்லியாகவே அந்த டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சி அதை அங்கேயே அயோடின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்றோம். தேவைப்பட்ட அயோடின் ஆயில் இன்ஜெக்ஷன்ஸும் போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இது இந்த குழந்தைங்களுக்கு உள்ள மூளை வளர்ச்சி, இந்த காது கேட்காமல் போகிறது, ஊமை ஆகிறது, மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களை வர தடுக்கிறதுக்கு இது ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு தேவையான இந்த அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துட்டு சப்ளிமெண்டேஷன். அது மாதிரி அயோடின் குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள லேப்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ இருக்குது. ரீஜனலாக பார்த்தீங்கன்னா மினி பெரிய லேப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பரிசோதனை கூடங்கள் 4-5 வச்சுருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் 4-5 வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அது போக வந்து இந்த ஆஷா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக அக்ரெடிட்டட் சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் ஆஷா ப்ரோக்ராம்னு இருக்குது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்குது. ஸோ ட்ரெயின்டு ஆஷா ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போய் இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாருக்கு வந்து இந்த காய்டர், அதாவது இந்த கழுத்து தைராய்டு கட்டி இருக்கிறது, எத்தனை பேருக்கு வந்து கட்டி இல்லை ஆனால் அயோடின் டெஃபிஷியன்சியாக இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன் பண்ணி யாருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு இந்த வேலைகள் எல்லாமே எல்லா அரசாங்க இதுக்கும் இதுக்குன்னு தனி ஃபண்ட் ஒதுக்கி ஐசிஎம்ஆர் பல பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன்ஸோடும் சேர்ந்து உலக சுகாதார மையத்தோடையும் சேர்ந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம்.
2: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: ஆ, கரண்ட் போயிடுச்சே. ஏய், வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
4: ஏய், டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுது இல்ல?
3: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
4: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டவேனாமா?
3: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச, எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
5: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
3: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல?
4: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
3: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
0: டாக்டர், இந்த அயோடின் டெஃபிஷியன்சி எப்படி தோலை அஃபெக்ட் பண்ணுது?
1: தைராக்சின் ஹார்மோன் வந்து தோலுடைய ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும்,

0: ஈரப்பதம் ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ ஹியூமிடிட்டி ஈரப்பதம் வந்து சரியாக இல்லைன்னா தோல் வரவரனாயிடும், ரொம்ப வறட்சி ஆகிடும். அதாவது தோலில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும், அதில் வந்து இந்த மேல் பகுதி வந்து இறந்த பகுதின்னு பேர், டெட் செல்ஸ்னு பேர். இந்த டெட் செல்ஸ் வந்து கீழே உதிர்ந்துடும், புது செல் கீழே வந்து மேலே வந்துடும். அப்போ இந்த டெட் செல் உதிர்ற தன்மையை வந்து குறைஞ்சிரும், ஹார்மோன் குறையும் போது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா, உங்களுடைய தோல் வந்து டெட் செல்ஸ் நிறைய வர வர தோல் வறட்சித்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் இந்த எக்ஸிமா அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிமா வர்றதுக்கு ஒரு புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆறாது. அயோடின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, அயோடின் வந்து கிருமி நாசினி. ஸோ ஒரு கிருமி வந்துச்சுன்னா நாங்கள் இப்போ அயோடின் கிரீம்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம், அந்த புண்ணில் போட்டிங்கன்னா அந்த அயோடின் வந்து அந்த கிருமியை ஒழிச்சிடும். அது எந்த விதமான சாதாரண வந்து மிக வீரியமான கிருமியாக வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியா, ஃபங்கஸ் எதுவாக இருந்தாலும் அழிச்சிடும். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கும் போது, அப்போ உங்களுக்கு தைராக்சின் ஹார்மோனும் கம்மியாக இருக்கும்போது, இந்த ஸ்கின்னும் ட்ரையாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் பிடிப்பு வந்து புண்ணு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட நீரழிவு நோய் கூட சேர்ந்துக்கிச்சுனாக்கா, டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த புண்ணு ஆறவே ஆறாது. என்ன தான் நம்ம வந்து இது பண்ணோம், அப்போ நம்ம ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணி அதை திருப்பி அதை சமநிலை கொண்டு வந்து, அதை ஹார்மோனை சமநிலை கொண்டு வந்து இதை சரி பண்ணிடலாம். தோல் சம்பந்தமான எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ, இந்த மாதிரி வறட்சி, இந்த மாதிரி எக்ஸிமா, ட்ரை ஸ்கின் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் நிறைய கொட்டும், அப்படியே உதிர்ந்து கொட்டும், அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அயோடின் டெஃபிஷியன்சியும் பார்த்துக்க செக் பண்ணிக்கலாம். அவங்க அதே நேரத்தில் தைராக்சின் ஹார்மோன் என்ன லெவலில் இருக்குது, அது FT4 ஃப்ரீ தைராக்சின், T4 TSH அப்படின்னு ஹார்மோன் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணிட்டு தெரிஞ்சிடும். அதை சரி பண்ணிட்டா இது சரியாயிடும்.
1: டாக்டர், இப்போ சுகர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா உடல் எப்படி பாதிக்கும்?
0: சரி, சுகர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு டைரெக்டாக போய் அயோடின் டெஃபிஷியன்சிக்கும் அப்படி சம்மந்தம் இல்லை. சுகர் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில தோல் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு சீரீரகம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது, அது இருக்குல்ல. இப்போ அயோடின் டெஃபிஷியன்சியும் சேரும் போது டபுள் வேமின்றோம், ரெண்டும் சேர்ந்து சீக்கிரம் உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிற பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் அவங்களோட இன்ஃபர்டிலிட்டி அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அயோடின் டெஃபிஷியன்சினால தைராக்சின் ஹார்மோன் குறைஞ்சிச்சின்னா, தைராக்சின் வந்து இருதயத்துடைய ரேட் இருக்குல்ல, ஹார்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இருதய துடிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுற ஹார்மோன் தான் வந்து தைராக்சின். ஸோ தைராக்சின் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இருதய துடிப்பு குறைஞ்சிரும். ஆக்சுவலாக தைராக்சின் ஜாஸ்தியாக இருக்கும்போது இருதய துடிப்பு ஜாஸ்தியாகிடும், அரித்மியாலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே இப்போ ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அப்போ ஒருத்தருக்கு வர வேண்டிய பக்க விளைவுகள், காம்ப்ளிகேஷன், பின்னால் வர வேண்டிய உறுப்பு பாதிப்புகள் வந்து இன்னும் மோசமாகிடும். அப்படி நம்ம எடுத்துக்கணும் இதை. ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தால் அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். சுகர் லெவல்ஸை பார்த்து அதை டாக்டர் பார்த்து நமக்கு அதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணி, அந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகர், HbA1c, சுகர் அதெல்லாம் பார்த்து வாழ்வியல் முறையெல்லாம் மாற்றி அதை சரி பண்ணி, அதுக்கப்புறம் மருந்துகள் தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டு, தைராக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, அயோடின் டெஃபிஷியன்சி இருந்தால் அதையும் நமக்கு சரி பண்ணிவிட்டு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா, அப்போ உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வந்து நம்ம சராசரி முடியாத மாதிரி வாழலாம்.

0: டாக்டர், சில பேஷண்ட்ஸ் தைராய்டு கம்மியா இருக்கவங்க முட்டை சாப்பிடுவாங்க, அதை பூஸ்ட் பண்றதுக்கு 4-5 முட்டை தான் சாப்பிடுவாங்க. அது எப்படி, அது சரியா இல்ல? வந்து எவ்வளவு முட்டை சாப்பிடலாம் அவங்க?
1: சாப்பிடலாம். சி, ஒரு முட்டையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 21 மைக்ரோகிராம்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு 2-3 முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான மைக்ரோகிராம்ஸ் வந்து அதுல இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு தேவை பாத்தீங்கன்னா 150 மைக்ரோகிராம் நான் சொன்னேன். அப்ப நீங்க 4 முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 85-90 மைக்ரோகிராம் அதுலேயே கிடைச்சிரும். பட் உங்க பாடி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, உங்க சிறுநீரகம் நல்லா இருக்கு, ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நல்லா இருக்கு, டயபெட்டிஸ் கிடையாது, மேஜராக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு நீங்க டாக்டரை பார்த்து எல்லாத்தையும் நீங்க கரெக்டாக வச்சிருக்கீங்கன்னா நீங்க 4 முட்டை சாப்பிடல தப்பே இல்லை. பட் முட்டையில வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளை தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிடுவார், நீங்கள் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பிபி சொன்ன மாதிரி பிபி உப்பு குறைக்கும் போது அப்போ அயோடினஸ் குறைஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லோவில் வந்து அயோடின் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும் மஞ்சளில். அப்போது மஞ்சள் கருவில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதையும் சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது நீங்கள் ரெண்டு சாப்பிட்டா போதும். ஏன்னா அப்புறம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொழுப்பும் இருக்காதுல்ல. முட்டையில் உடைய வெள்ளைக்கரு ப்ரோட்டீன், மஞ்சள் கருவில் வந்து பீட்டைன், கொலின், பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ், விட்டமின் டி இருக்குது, அயோடின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த முக்கியமான சத்தெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து முட்டை வந்து நம்ம நான் இவ்வளோ சாப்பிட்லாமா அப்படின்ட்டு உங்கள் மருத்துவரை நீங்கள் கேட்டுக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. ரெண்டாவது, எல்லா முட்டையிலும் அயோடின் ஒரே அளவுக்கு இருக்காது. முட்டையில் அயோடின் இருக்குது அப்படின்னா கோழி வந்து போல்ட்ரியில் வந்து வளர்க்குறாங்கல்ல, ஸோ அந்த கோழி வளர்க்கும் போது அந்த கோழிக்கு வந்து அயோடின் சம்மந்தமான நல்ல ரிச்சாக இருக்கிற ஆகாரத்தை போட்டு அதை வளர்த்தீங்கன்னா தான் அந்த கோழி முட்டையில் அயோடின் நிறைய இருக்கும். இப்போ நிறைய சாதா தீவனங்கள் போட்டு நீங்கள் வளர்க்கும் போது அந்த முட்டையில் இருக்கிற அயோடின் வந்து

0: கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதையே வந்து நாலு மூணு சாப்பிட்டா கூட உங்களுக்கு மிஞ்சி போனால் வந்து ஒரு 50 கிடைக்காது உங்களுக்கு. அதே மாதிரி வேக ரொம்ப டீப் பாயில் அதெல்லாம் பண்ணி ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அப்பயும் அயோடின் வந்து அழிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக முட்டையில் இருக்கிற அயோடினை கால்குலேட் பண்ணும்போது வெட் எக்குன்னுவோம். வெட் எக்குன்னா அது ஈரத்தன்மையோடு இருக்கணும். அப்போ நம்ம எல்லாம் வேக வச்சு ஆம்லேட் போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் அயோடின் குறைஞ்சிரும். அப்போது நீங்கள் எத்தனை முட்டை சாப்பிட்றோன்றதில்ல, அந்த முட்டையில் ஏற்கனவே வந்து அயோடின் பொட்டாசியம் அயோடைடு அப்புறம் சோளம் அப்புறம் இந்த கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி சம்பந்தமான ஆகாரம்லாம் போட்டு அந்த கோழிக்கு வளர்த்து அந்த கோழி அந்த முட்டையை அயோடின் ஜாஸ்தியாக இருக்கிற முட்டையை போட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 நம்ம சாப்பிட்றது அப்படின்னு வந்தால் தான் உங்களுக்கு அயோடின் நமக்கு தேவையான அளவு கிடைச்சிதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம சாப்பிட்றோமான்றது கேள்விக்குறி. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்டால் நீங்கள் ஒரு நார்மல் ஹெல்த்தில் இருக்கவங்க எந்த பிற வியாதிகள் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு யங்கர் குரூப்பு கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக இருக்குன்னா 2 நீங்கள் மஞ்சளோட சாப்பிட்லாம். 2 நீங்கள் மஞ்சள் இல்லாமல் சாப்பிடலாம். ப்ரோட்டீன் கிடைக்கும், அயோடின் தேவையான கிடைக்கும். பட் மற்ற அயோடின் சால்ட் மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிட்டால் தேவையான அளவுக்கு அயோடின் கிடைக்கும்.
1: டாக்டர் அதே மாதிரி பாலுக்கும் டாக்டர் எவ்வளோ பால் குடிக்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு அயோடினுக்காக?
0: ஸோ இப்போது முட்டைக்கு சொன்ன மாதிரி பாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாடு அந்த சம்மந்தமான தீவனங்களை நல்லா சாப்பிட்டா தான் அந்த பாலில் அயோடின் இருக்கும். எல்லா பாலும் அயோடின் வந்து இருக்கும், ஆனால் அதோடய அயோடினுடைய அளவு வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கப்பு பால் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிடைக்கும். ஒரு நாளைக்குடைய 3/4 கிடச்சிரும். ஆனால் அவ்வளோ அயோடின் அந்த பாலில் இருக்கா அப்படின்னு தெரியாது. ரொம்ப கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பாலைனா அப்போ எப்போவும் அயோடின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் நிறைய பண்ணுறாங்க இப்போ, அது ரசாயனங்கள்லாம் போட்டு அதெல்லாம் நிறைய ப்ராசஸிங் பண்ணும்போது கொஞ்சம் அயோடின் அதில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக பால் வந்து மாடுலேருந்தே நம்ம கறந்து அந்த பாலை நம்ம எடுத்து வந்து அயோடின் சத்துள்ள ஆகாரங்களை அது சாப்பிட்டு அப்போ அந்த கறந்த பாலில் நம்ம டைரெக்டாக எடுத்து அதை நம்ம காய்ச்சி நம்ம குடிக்கிறோம் அப்படின் போது அதில் வந்து நமக்கு அயோடின் சத்து நிறைய இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 2-3 கப் ஆஃப் மில்க் ஒரு 150 ml 150-200 ml பாலில் வந்து 3 வித் அயோடின் கண்டென்ட் நல்லா இருக்கிற பாலாக நம்ம பார்த்து குடித்தோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய தேவையான அளவு அயோடின் வந்து 150 mg கிட்ட நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அதான் சொல்கிறேன். அது போக நம்ம மீதியும் சேர்த்துக்கிட்டோம்னா அப்போ ஒரு 3 வந்து என்ன கேட்டால் 150 ml to 200 ml மில்க் ஒரு 3 அந்த பாலில் நல்ல அயோடின் சத்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வர்ற பாலையும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம கிடைக்க வேண்டிய அயோடின் ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கமெண்டட் டோசேஜ் அலவன்ஸில் 3/4 நம்ம கிடைச்சிரும். 3/4 ஆஃப் அயோடின் ரிக்குவயர்மெண்ட் பர் டே வில் பி கெட்.
2: இதுவரை அயோடினின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தவர் நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் PS சிவம் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் குரலில், ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்த இந்த நேரம் 3:49 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் ஏஆர் ரஹ்மான் குரலில், வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி போரோலோய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வால் குனார் ரோஹித் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.

பியோங்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும், அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கென்றப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பட்சி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தர வரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இந்த மாலை வேலையில அதுவும் விடுமுறை நாள் வேற பயங்கர குஷியா இருப்பீங்க. இந்த குஷியோட உங்களை வந்து இன்னும் குதூகலமாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை சொல்லி ஆரம்பிக்கலாமேன்னு தோணுச்சுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்படியே இருந்து கொள்கிறேன், எனக்கு வேறு எப்படியும் இருக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில வரிகள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு இது பிடிக்கும், நம்ம இப்படி மாறலாமே, இவங்க இப்படி இருந்தாலும் நம்மளை சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம மாறிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கடைசியில் நாம யாருன்னு நமக்கு தெரியாமையே போயிடும். அதனால எப்பயுமே வந்து நம்மளுடைய அடையாளம் நாம நாமலா இருக்கிறது தான். அது எதுக்காகவும் யாருக்காகவும் மாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கருத்தெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப ஃபன் பண்ணலாமால என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்க காவ்யா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அன்னியன் படத்துல வந்து இந்த தண்டனை பேர்லாம் எழுதுவாங்க பாத்தீங்களா, அதை எழுதுறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இந்த பிரகாஷ் ராஜ் சாரும் விவேக் சாரும் பயங்கரமா யோசிப்பாங்க. கும்பி கம்பா கம்பி கும்பி அப்படின்னு சொல்லிட்டு பல வார்த்தைகள் எல்லாம் அப்படியே புரட்டி போட்டு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களையுமே யோசிக்க வைக்கலாமே அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதாவது வந்து நான் ஒரு வார்த்தையை கொடுப்பேன், அந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றி வச்சுருப்பேன். நீங்கள் அழகாக வரிசைப்படுத்தி அது என்ன வார்த்தைன்னு சட்டுன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பெரிய பரிசுலாம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். எஸ், அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில முதல் பாடல் ஃபன் பண்ணலாமால தளபதி திரைப்படத்துல இருந்துதான், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டினை இந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:12 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம். அடடடடா வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான
1: நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: அடடடடா, உங்ககிட்ட இருக்கிற இந்த பாசிட்டிவிட்டி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வார்த்தைக்கான எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் ஷஃபிள் பண்ணிருப்பேன். நீங்க அது சரியான வார்த்தையை வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்,
1: அவ்வளவுதான்.
0: இருக்கிறனால ஈஸியா கொடுக்கறேன். ஓகே, தா இல் வாகா. தா இல் வாகா, இத வரிசைப்படுத்தினீங்கன்னா ஒரு வார்த்தை வரும்.
1: வருதா?
0: இத வந்து நம்ம செய்தின்னு கூட சொல்லுவோம். நான் உங்களுக்கு வந்து மீனிங் சொல்றேன்.
1: குறிப்பையுமே
0: சொல்லிடலாம்
1: நினைக்கிறேன்.
0: வணக்கம்
2: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: சொல்லுங்க ஹேமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
0: மேடம். ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: மேடம் குறிலா நெடிலா சொல்லுங்க. போன தடவை நீங்க தா சொன்னீங்கல்ல, தா என்னன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கோம்.
0: அச்சோ, ஓகே, நான் கண்டிப்பா கூட வந்து நான் வந்து அதுக்கான இன்னொரு அர்த்தத்தையுமே சேர்த்து சொல்லிடுறேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எல்லாருமே வந்து ஜாலியா ஜெயிச்சு போயிடலாம். ஓகே ஓகே. மூ
2: மேடம், மூவா?
0: மூ, ஓகே. முரன்க்கு வர மூ. செகண்ட் வந்து சி.
2: சி, ஓகே.
0: தேர்ட் வந்து இர்.
2: இர், ஓகே.
0: ஃபோர்த் வந்து யா.
2: யா.
0: ம், வாழ்க்கையில இத பண்ணா நம்ம வந்து பெரிய ஆளா வந்துடலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சூப்பர்,
2: நன்றி,
0: முயற்சிக்கு நன்றி. ஓகே, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியலனாலுமே வந்து அதுக்கான மீனிங்கை சொல்லி உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் வந்து இன்னைக்கு என்னோட வேலை. ஏன்னா எல்லாருமே ஜெயிச்சுட்டு போகணுங்க என்னோட கேம் ஷோவில். அவ்வளோதான். அடுத்த காலர் வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நான் ஹிந்திலேருந்து வித்யா பேசுகிறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வித்யா, எப்படி இருக்கீங்க?
3: ஆனா
0: இப்ப கிடைச்சிருச்சுல, சரி விளையாடலாமா?
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நான் நல்லா இருக்கேன் வித்யா. ஓகே, உங்களுக்கானது என்னன்னு பாத்தீங்கன்னா,

0: மா
1: குரில் மாவா நெடில் மாவா மேடம்
0: துணைக்கால் மா பக்கத்துல துணைக்கால் மா
1: நெடில்மா
0: ஓகே நெடில்மா அதுக்கப்புறம் இம் செகண்ட் வார்த்தை செகண்ட் எழுத்து இம் தேர்ட் வந்து குண்டுலா ஃபோர்த் வந்து நீ அவ்வளோதான்
1: மாநிலம்
0: அவ்வளோதான் போங்க பக்கத்துல நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிறீங்க தானே வணக்கம் சார் இருந்து
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன் நலமா இருக்கீங்களா
0: நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
2: நான் நலமா இருக்கேன் மேடம்
0: ஓகே உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா தகவலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மூணு காலர் போயாச்சு இப்போ உங்களுக்கான வார்த்தை வந்து எல்லாமே புதுசு புதுசா தான் நான் கொண்டு வந்திருக்கேன் நிறைய கொண்டு வந்திருக்கேன் சரியா இப்போ உங்களுக்கானது என்ன அப்படின்னு
2: பாத்தீங்கன்னா
0: ஈஸியா தான் இருக்க போகுது பாருங்க துணைக்கால் போட்டுக்கோங்க இப்ப வந்து இந்த உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா நான் என்ன எழுத்து இங்க பாருங்க நான் கொடுத்த எழுத்துல ஆ இருக்கு கா இருக்கு டி இருக்கு ரி இருக்கு நான்கு எழுத்துக்கள் இருக்கு ஆனா இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா வரும் நன்றி சார் வணக்கம் ஹலோ வணக்கம் இணைப்புலதான் இருக்கீங்க வணக்கம்
3: காவியாவுக்கு திருவெட்டூர் பத்மாவதி காவியாவுக்கு ரெண்டு வணக்கம்
0: ரெண்டு வணக்கமா நன்றிமா நன்றி
3: சொல்லுமா
0: இதுக்கு முன்னாடி ஒரு காலருக்கு நான் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன் ஆனா அவர் சொல்லல நீங்க சொல்றீங்களான்னு பாக்கலாமா
3: முயற்சியா
0: முயற்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப வந்து என்ன வார்த்தை அப்படின்னா ஆ ஒரு ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஆ செகண்ட் எழுத்து வந்து கா அதாவது கா பக்கத்துல துணைக்கால் போட்டுக்கோங்க கா
3: கா கா
0: மூணாவது எழுத்து தி நான்காவது எழுத்து ரி
3: முதலெழுத்து வந்து ஆவா
0: ஆமா
3: ரெண்டாவது எழுத்து வந்து கா
0: கா
3: இந்த
0: உயர் பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட கூப்பிடுறது உண்டு
3: அதிகாரியா
0: அவ்வளவுதான் போங்க சூப்பர் பத்மாவதி அவர்களே நன்றிமா நன்றி எஸ் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே எப்படி சார்
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம் ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
0: நேரம் 4:21 எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம்

0: நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகியா அஜய் காவியா. அதாவது வந்து நான் என்ன கேம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே மாத்தி போட்டு கொண்டு வந்திருக்கேன், நீங்க சரியா அதை வந்து வரிசைப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கறதா கேம். கிட்டத்தட்ட ஒரு தமிழ் பீரியட் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் வந்து எல்லா தமிழ் எழுத்துக்களையுமே வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுவும் நல்லாதான் பாருக்கு, நல்லாதான் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம். எத்தனை வணக்கம்? யார் இங்க இருந்து?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த மல்லி போஜராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க போஜராஜன் சார்.
1: வணக்கம்.
0: நிறைய வணக்கத்தை சொல்லிட்டீங்க, உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா?
1: போலாமா.
0: ஓகே சார். அதாவது அந்த வார்த்தைக்கான எழுத்துக்கள், ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து க, செகண்ட் எழுத்து வந்து நை,
1: நை,
0: தேர்ட் எழுத்து வந்து ப,
1: ப, கனைப்பா.
0: இருங்க, இன்னும் நாலாவது எழுத்து இருக்கு, இரு, பெரிய இரு,
1: கனைப்பா இரு,
0: கனைப்பா இரு. நீங்களே ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறீங்களே,
1: கனைப்பார்,
0: கனைப்பர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: கனைப்பார், கனைப்பார்.
0: சரியா வரிசைப்படுத்தி சொல்லணும்.
1: என்னத்தை வரிசைப்படுத்துறதுன்னா?
0: சரி, உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு கொடுக்கறேன். சரியா, இப்போ நிஜத்துல இல்லைன்னா நம்ம வந்து இப்படி வந்து நம்ம யோசிப்போம், நிஜத்துல இல்ல ஆனா நம்ம இத இப்படி பண்ணலாமே அப்படினு நம்மளே நம்ம மைண்ட்ல பண்றது,
1: நம்ம மனசுல நினைக்கிறது.
0: ஆமா, நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறதுன்னு சொல்லலாமா மனசுலயே, நிஜத்துல இல்லாததுனா
1: கற்பனை.
0: அவ்வளவுதான் போங்க.
1: கற்பனையா?
0: கற்பனை தான் ஆன்சர். இவ்ளோ குறிப்பு கொடுத்து நீங்க சொல்லலன்னா பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா சொல்லிட்டீங்க கரெக்ட்டா. நன்றி சார், நன்றி.
1: வெரி குட், வெரி குட்.
0: பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே நான் வந்து என்னுடைய குறிப்புகள் மூலமா உங்களை எப்படியாச்சும் ஜெயிக்க வைப்பேன், கவலையே படாதீங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் அருமையா இருக்கேன். சரி, நீங்க நிகழ்ச்சியில என்ன டாபிக் போயிட்டு இருக்கேன் தெரியும்ல, ஸ்ட்ரைட்டா கேள்விக்கு போயிடலாமா? ஓகே, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா, இம், உ, ரா.
2: எல்லாமே குறில்.
0: எல்லாமே குறில்
2: தான்.
0: என்ன இவ்வளவு நேரம்? நாளே எழுத்து தானே, க்ளூவா? எல்லாத்துக்குமே க்ளூ கொடுத்தா இதெல்லாம் செம்ம ஈஸி.
2: யா, க்ளூவா?
0: யா, நெக்ஸ்ட் இம், அடுத்த எழுத்து வந்து உ, அதுக்கு அடுத்த எழுத்து வந்து ரா. இப்ப ஏனில நம்ம ஏறும் போது என்ன ஏற்றம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? இன்னொரு ஏற்றம். சரி, நம்மளை விட ஹைட்டா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பேசாம இல்ல, அதுதான் ஆன்சர், கரெக்ட் தான். பேசாம நானே விளையாடிட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆனா நீங்க குறிப்பு கொடுத்து யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அடுத்த பாடல் பவர் பாண்டி திரைப்படத்துல இருந்துதான் வந்துருக்கு. ஷான் ரோல்டனோட இசையில அவரே பாடியிருக்காரு. தனுஷோட வரிகள்ல கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க இயலாமே எப்பவுமே சமதுளு.

0: நேரம் 4:29 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அதாவது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சின்னு தான் பேரு அல்ல. ஆனால் இந்த 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மை எழுத்துன்ட்டு எல்லா தமிழ் எழுத்துக்களையும் போட்டு பேசிட்டு இருக்கோம். பட் இதுவுமே நல்லா தான் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: பெரும்பாக்கம்.
0: நல்லா இருக்க மனஜா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான அந்த வார்த்தையை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன பாத்தீங்கன்னா கா. க க
1: காவா.
0: செகண்ட் எழுத்து வா.
1: வா.
0: தர்ட் எழுத்து மு.
1: மு.
0: நான்காவது எழுத்து ரி.
1: ரி.
0: அவ்வளவுதான்.
1: ஃபர்ஸ்ட் எழுத்து காவா தாவா மேடம்.
0: க
1: க காவா.
0: முகவரி. பரவாயில்ல, இந்த வார்த்தைக்கு ஒரு முகவரிய கொடுத்துட்டீங்க. நன்றிமா, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. மேம் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க மேம்.
0: சூப்பர். போங்க, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
0: டி.
2: டி.
0: தாத்தா தீ. தீல தீ.
2: திங்கள். தீ.
0: திங்கள்ல தீ. செகண்ட் எழுத்து ரா.
2: ரா.
0: தேர்ட் எழுத்து வி.
2: வி.
0: ஆமா, வா வா வி வில வி.
2: வி. வியாழன் வி.
0: ஓகே. ஃபோர்த் எழுத்து ரு.
2: ரு.
0: அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க இப்ப வரிசைப்படுத்தி.
2: திருவிழா.
0: அவ்வளவுதான் போங்க. சூப்பர்.
2: சூப்பர்.
0: சூப்பர்.
2: தேங்க்யூ மேம்.
0: நன்றி. நன்றிமா, நன்றி.

அந்த ஜெயிச்சோடனே அவங்க முகத்துல தெரியற சந்தோஷம் வந்து எனக்கு இப்பவே இங்கேயே கேக்குதுங்க. நான் பாக்கலனாலுமே வந்து அதை என்னால உணர முடியுதுன்னே சொல்லலாம். இதுக்குதான் சொல்றேன், இவ்வளவு ஈஸியா கொண்டு வரது எதுக்குன்னா வந்து உங்களுடைய சிரிப்பை பாக்குறதுக்கு மட்டும்தான், பார்க்க முடியலனாலும் கேக்குறதுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பாத்துலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? எல்லாருமே கால் பண்ணிட்டு எங்க போறீங்கன்னு தெரியல, லைன்ல தான் இருக்கீங்க ஆனா பேச மாட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில நாமத்துக்குமார் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்தரோட குரல்ல வந்துட்டே இருக்கு கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: நேரம் 4:37 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இந்த சின்ன வயசுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க கத்துக்கும் போது அம்மா வந்து சொல்லி தருவாங்கல்ல, ஆ இம் மா அம்மா அப்படின்லாம், அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கான நிகழ்ச்சி கூட. பட் இருந்தாலுமே வந்து எல்லாருமே இந்த தமிழை வந்து இந்த 1 மணி நேரம் பயங்கரமா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோங்க நினைக்கும் போதே ஜாலியா தான் இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பாத்துலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: ஓகே பிரமீலா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: உங்க நேம் என்னங்க மேடம்?
0: என் பேரு காவ்யா. முதல் எழுத்து தை, இரண்டாவது எழுத்து ழா.
1: சிறப்பு ழாவா?
0: ஆமா. மூன்றாவது எழுத்து கு. நான்கு, புரியல?
1: சொல்லுங்க.
0: நான்காவது எழுத்து இந்து.
1: எழுத்து சொல்லுங்க மேடம்.
0: இந்த திருவிழா, இந்த விழால இருக்கிற ழா இருக்குல்ல?
1: ழா இருக்கு. ஆமா,
0: அந்த ழா. ஆனா துணைக்கால் கிடையாது.
1: லாஸ்ட்
0: வந்து இந்து.
1: இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து தையா?
0: ஆமா, தை.
1: புதை கரெக்ட்ங்களா?
0: நான்கு எழுத்து இருக்குல்ல?
1: இல்ல, நான்கு எழுத்து தான்.
0: சரி, எல்லாருக்கும்
1: குறிப்பு கொடுங்க.
0: வந்து பாட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தா, குறிப்பு கொடுத்தா எல்லாருமே ஈஸியா சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃப் ஆகலான்னு பார்த்தா இப்போ நீங்க குறிப்பு கேக்குறீங்க. சரி ஓகே, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, அப்போ உங்களுக்குமே சொல்லலைன்னா தப்பாயிடும். இந்த குட்டி அப்படின்ட்டு சொல்லலாம்.
1: குழந்தை
0: அவ்வளவுதான்.
1: எனக்கு அது தேர்ட் லெட்டர் வந்து பூனை எழுதுன, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்
0: ஆயிடுச்சு கேட்கும் போது. சரியா,
1: அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
0: பட் இருந்தாலும் பரவாயில்ல, குறிப்பு சொன்ன உடனே சொன்னீங்க பாத்தீங்களா?
1: இல்ல, உடனேதான் சொல்லிடலாம், 4 லெட்டர் தானே.
0: அவ்வளவுதான் போங்க.
1: பூன் யோசிச்சதுனால இன்னொன்னு குடுக்கறீங்களா? ட்ரை பண்றேன்
0: இன்னொன்னு. ஓகே, ஆனா நான் குறிப்பு குடுக்க மாட்டேன் இதுக்கு. ஓகே,
1: அந்த லெட்டர் மட்டும் கரெக்டா புரிஞ்சுகிட்டேனா போதும்.
0: ஓகே. பா,
1: நெடில குரில?
0: குரில். பா, இரண்டாவது எழுத்து இம். மூன்றாவது எழுத்து மூணு சுலினா. நான்காவது எழுத்து யா. குரில் பாதம்.
1: பயணம்.
0: அவ்வளவுதான். அடடே, சூப்பர், பரவாயில்ல, குறிப்பு குடுக்கலனாலும் சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றிமா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சைவம் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. உத்ரா உன்னி கிருஷ்ணனோட குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள, ஜி வி பிரகாஷ் இசையில கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 4:47 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா காலர்ஸ் கிட்ட போயிடலாம். வணக்கம். உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா இல்ல, கஷ்டப்படுறீங்கனாலுமே நான் குறிப்பு கொடுத்து உங்களுக்கு ஈஸியா
1: ஆக்குறேன்.
0: அதேதான். ஓகே, உங்களுக்கான எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் எழுத்து மா, இரண்டாவது எழுத்து கை, மூன்றாவது எழுத்து இல், குண்டு இல், இரண்டாவது எழுத்து கை, மூன்றாவது எழுத்து இல், குண்டு இல், நான்காவது எழுத்து லி, அதே குண்டு லீ
1: தான்.
0: இவ்வளவு சொல்லிட்டு ஏதோ ஆன்சர் சொல்ல போறீங்கன்னு பார்த்தா குறிப்பு கொடுங்கன்னு சொல்றீங்க. இது ஒரு மலர், நல்ல வாசனையா இருக்கும். இல்ல இல்ல, இது நான் குறிப்பு சொல்றேன். இது இது வந்து ஒரு மலர். நீங்க வந்து வார்த்தை எல்லாமே சேர்த்தீங்களா இல்லையா? மா, கை, இல், லி.
1: மாலை.
0: மாலை, தவறான பதில். இது வந்து வெள்ள நிறத்துல இருக்கும், நல்ல மனமா இருக்கும் தலையில வச்சீங்கன்னா.
1: மல்லிப்பூ.
0: மல்லிப்பூ, அப்ப கூட மல்லிப்பூ வராது. நான் கொடுத்த 4 எழுத்துல எங்க இருக்கு பூ
1: சொல்லுங்களேன்.
0: சரி, இதுக்கு மேல வந்து நான் குறிப்பு கொடுத்தா எங்க குறிப்பே இல்ல. நம்ம வந்து அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. மல்லி தான், மல்லி கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு. மல்லி. பரவாயில்ல, நான் வந்து சரி கலா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. மல்லிகை தான் ஆன்சர். ஓகேயா? அப்பாடா, சிரிச்சுட்டே போங்க. ஏன் சோகமா போறீங்க? நன்றி கலா, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம்.
2: டி நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, கேளுங்க.
0: உங்களுக்கான க்வெஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் எழுத்து சி.
2: சியா?
0: ஆமா, சி.
2: சிவப்பு சொல்ற சி.
0: சிவப்புல இருக்கிற சி. இரண்டாவது எழுத்து இம். மூணாவது எழுத்து ரா. நான்காவது எழுத்து கா.
2: காவா?
0: கா, கா, கடல்ல இருக்கிற கா.
2: அவ்வளவுதான்.
0: 4 எழுத்துல தான் வந்து நான் கொடுப்பேன்.
2: சி இம்
0: ரா கா.
2: காவா? ரகசியம் வருமா?
0: இல்ல, இந்த 4 எழுத்த வந்து நீங்க மாத்தி மாத்தி வச்சனாலே உங்களுக்கான எனக்கே கொள்.
2: சி. இது வர மாட்டேங்குது.
0: ஓகே, மல உச்சி என்ன சொல்வோம்?
2: சிகரம். சிகரம்,
0: சிகரம், அவ்வளவுதான் போங்க. இதுக்கு மேல நான் வந்து எழுத்துக்களை மாத்த போறது இல்ல. குறிப்பை கொடுத்துருவேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போணும்,
2: அவ்வளவுதான்.
0: நன்றி, நன்றி, நன்றி. கடைசியில நான் என்ன கேமை கொண்டு வந்தேன், நீங்க என்ன கேமா மாத்திருக்கீங்க, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. நிகழ்ச்சியில நிறைவு காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?

0: இரண்டாவது எழுத்து ரை. மூணாவது எழுத்து ஊ. அந்த வால் இருக்கிற ஊ.
1: ஊ அதாவது ஊவா

0: பெரிய ரி குரில்.
1: ஆமா
0: அதான். அரி
1: அரி
0: அரி ஆரை ஊ
1: பெரும்பாலும் நம்ம அம்மா அப்பா வந்து இந்த விஷயத்தை நமக்கு கொடுப்பாங்க, ஆனா நம்ம கேட்டுக்கவே மாட்டோம்.
0: அறிவுரை
1: அவ்வளவுதான். அருமை, பரவாயில்ல, எல்லாருமே சூப்பரா பண்றீங்க. நன்றி நன்றி. பரவாயில்லப்பா, இது வந்து சொற்கள் கேமை தாண்டி குறிப்பு கேம் அப்படின்னு ஆயாச்சு. என்னதான் வந்து நான் சொற்களை மாத்தி மாத்தி போட்டாலும் எப்படியாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களே, அதே மாதிரி வாழ்க்கை நம்மளை புரட்டி போட்டு போட்டாலுமே வந்து எப்படியாச்சும் நம்ம தைரியத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெளிச்சம் பிறக்கும் அப்படின்ட்டு பயங்கர கருத்தெல்லாம் நான் சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக சைக்கோ திரைப்படத்துல இருந்துதான் வந்துட்டே இருக்கு, சித் ஸ்ரீராமோட குரல்ல, கபிலன் வரிகள, இளையராஜா இசையில. நானுமே டாடா பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு சந்திப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி அஜய் காவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பிரேக் எங்கிட்டு வந்துருக்கு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 150 இந்தியர்கள் உள்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொட்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைபட்டுள்ளது.

உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான இரண்டு நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:40 ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ், இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்படாத ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை தூக்கி போட மனசு இல்லாமல் நம்ம வீட்டிலையே சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு பொருளாவது அட்லீஸ்ட் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0 4 அப்படிங்கிற எண்ணம் முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள், தொடர்ந்து நாம் பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து சார்? சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பயன்படாம ஒரு பொருள் இருக்கும் நம்ம வீட்டுல இல்லையா, அதை தூக்கி போட மனசு இல்லாம அப்படியே நம்ம சேர்த்து வச்சிருப்போம், அந்த பொருளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சைக்கிளா? எப்ப வாங்கினது? முதல் வாங்கின சைக்கிள் எல்லாருக்குமே இந்த நினைவு இருக்கும், முதல் வாங்கின சைக்கிள். அதுக்கப்புறம் நம்ம வண்டி வாங்கியிருப்போம், அதை விட பெரிய சைக்கிள், முதல்ல வந்து சின்ன சைக்கிள் வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் அதை விட பெருசு, அப்புறம் வண்டி, அந்த மாதிரி வாங்கினாலும் முதல் வாங்கினது இல்லை, நமக்கு கத்து கொடுத்தது இல்லை, அதை இங்கதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடுகள்ல அது வந்து இருக்கும். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: மாதவரம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க சார்.
2: டிவி தான் மேடம்.
1: டிவி?
2: 15 வருஷமா ஓடிச்சு.
1: சரி.
2: அது நல்லா ஓடிந்து எல்இடி டிவி வாங்கினோம்.
1: சரி.
2: அத ஓரம் கட்டி வச்சிரோம், பழைய டிவி
1: அப்படியே எடுத்து வச்சிருக்கோம்.
2: ஆமா.
1: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
3: வணக்கம்ங்க.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: திருநெல்வேலி கணபதிங்க.
1: கணபதி சார் இப்பதானே வந்தீங்க?
3: இல்ல, எங்க லைனே
1: கிடைக்கலையா? சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து ரெண்டு சூட்கேஸ் ரொம்ப நாள், லட்சக்கணக்கில் 25 வருஷத்துக்கு மேல இருக்குது, பாட்டுக்கு மனசு வரல, ஆனா அப்படியே நல்லாதான் இருக்குது பாட்டுக்கு. அந்த மாதிரி நிறைய பொருள், மணி பாஸ் சொல்லலாம், நிறைய மணி பாஸ் இருக்குது, பாட்டுக்கு மனசு வரல,
1: காலையில வரைக்கும் பேசுவோங்க கேட்டா அப்படின்னு வந்து ஒரு நேரே சொல்றாரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க சார். என்ன பொருள் இருக்கு? வாட்ச்.
4: ஆமா, அதுல அது வந்து போன்ல நம்ம எல்லாம் பாத்து மணி பாத்துறோமா.
1: சரி.
4: அதனால அப்படியே இருக்குது மேடம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹெட்செட் மேடம், அது வந்து நான் சும்மா வாங்குறதே பேரு, அது அப்படியே ஒரு முறையில கிடக்கு மேடம், நான் பயன்படுத்துறதே கிடையாது, பயன்படுத்தாம அப்படியே வீட்டுல கிடக்கு மேடம் ஒரு வருஷத்துல.
1: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து? எஸ், அதாவது நம்ம பயன்படுத்தி அது வந்து இப்போ பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்கும், அதை வந்து தூக்கி போடு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எத்தனையோ முறை சொல்லி

0: இருப்பாங்க. ஆனாலும் நாம கேட்காம இல்லை, அது வந்து சிலருடைய ஞாபகார்த்தமாக வச்சிருக்கலாம், இல்லை நாம முதல் மாத சம்பளத்தில் அதை வாங்கியிருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் நம்ம கூடவே இருந்த ஒரு பொருளாக இருக்கலாம், அதை தூக்கி போட மனசு இல்லாமல் நாம அப்படியே வச்சிருக்கலாம் இல்லையா. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜலட்சுமி விஷ்ணமாம்பலத்திலேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: நம்மள்கிட்ட ரொம்ப நாளா வச்சிருக்க ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் தானே கேக்குறீங்க?
0: ஆமா, பயன்படாம, அதாவது பயன்படுத்தி இருப்போம், இப்ப பயன்படுத்த முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம்.
1: அதுதான் ரெண்டுமே 60 வயசுல அதுக்கு இருக்கும். இப்ப 60 வருஷத்துக்கு முன்ன வாங்கினது.
0: சரி.
1: சிங்கப்பூர்ல இருந்து எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது கையில கட்டிக்கிற வாட்சி. அது சின்ன ரவுண்டா கோல்டன் கலர்ல உள்ளார போயிட்டா இருக்கும். அந்த இது சுத்தி இருக்கிறது கோல்டன் கலரா இருக்கும்.
0: சரி.
1: சின்ன ரவுண்டா இருக்கும். அது அப்ப மாடல் அதுதான். அந்த கடிகாரம் அதான் அந்த சாது குடுக்க அந்த ஏதோ இது மாதிரி இருக்கும்ல, நம்ம கீ கொடுத்து ஓட்டு கட்டிக்கிற வாட்சி. அது அந்த வாட்சி அது இருக்குது இன்னும், பத்திரமா வச்சிருக்கா. அதே மாதிரி டைம் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலதான் அலாரம் வைக்கிறது. அந்த எட்டும் அந்த முள்ளும் பாத்தீங்கன்னா நைட்ல பார்த்தோம்னா அது என்னமோ அதுல எனாமல் கொடுத்துருக்குதுன்னு இருட்டுலயும் அந்த தெரியும், அந்த நம்பரு முள்ளு இதெல்லாம் தெரியும். ரெண்டுமே பத்திரமா வச்சிருக்கிறேன். ஏன்னா அது அப்பாவோட ஞாபகார்த்தம்மா. ஆனா அந்த ரெண்டுமே
0: இப்ப பயன்படுத்துறது
1: இல்ல. ரெண்டுமே கடிகாரம் தான். அதான் வாட்ச் ஒண்ணு, டைம் பீஸ் ஒண்ணு.
0: நன்றிங்கம்மா. வணக்கம். ரயின் போயாரு இங்க இருந்து?
2: மேடம்
0: சொல்லுங்க. சொல்லுங்க
2: மேடம். எங்க அம்மாவுக்கு அம்மாவுடைய அம்மா அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னீங்களா அப்படியே சொல்லுங்க மேடம். ஆனா ஈத்தான் அப்பதான் ஈத்தி தாண்டிப்பாங்க தெரியுங்களா, இருக்கு வீட்டுல.
0: நன்றிங்கம்மா. வணக்கம். போயாரு இங்க இருந்து?
3: வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க சார்.
3: நான் திருப்பாச்சி இருந்து எட்டயபுரம் சேவக்கு. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன். நானும் ஒரு வாட்ச் தான் ரொம்ப நாளா இருக்கு, அதை அப்படி யூஸ் பண்ண விட்டேன். அதே மாதிரி இது இருக்கு சைக்கிள்.
0: சைக்கிளா?
3: சைக்கிள் இப்ப தாம் தொடர்ந்தே இல்லை, இப்போ அது ரொம்ப நாளா கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இருந்தது. ஆமா, அது அப்படியே
0: அப்படியே
3: இதுவான கூட விடல. அது ஏன்னா முதல்ல வாங்குறது
0: உண்மை, உண்மைதான் சார். உண்மை நிச்சயமா ஒரு நெருக்கம் இருக்கும். அது என்னதான் வந்து பொருள்னு நாம சொன்னாலும் கூட அந்த பொருள் மேல ஏதோ நம்மை அறியாமலேயே ஒரு அன்பு, ஒரு நெருக்கம் இருக்கதான் செய்யும். அதை பத்தி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம பயன்படுத்த முடியாத ஒரு பொருளா இருந்தாலும் முன்னாடி நமக்கு நிறைய அது வந்து பயன்பட்டிருக்கும். இப்ப பயன்படுத்த முடியாம இருக்கிற அந்த பொருள், நீங்க தூக்கி போடாம இருக்கிற அந்த பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள்.

0: உற்பத்தியாளரோட
1: தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. நான் முத்துக்குமாரின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன் இசையில் விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதி ஹாசன் மற்றும் ஷாலினி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 5:17 ஆயிட்டு இருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், பயன்படாம இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள், அதை தூக்கி எறிய மனசு இல்லாம நாம இன்னமும் அதை பொக்கிஷமா வச்சுட்டு இருப்போம். அந்த பொருளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ரதி பாலாஜி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு.

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்மா. பயன்படாத பொருள்னா நான் தான், என்ன தான் தூக்கி போடணும்.
0: நான் கேட்டது பொருள், இப்படிலாம் பதில் சொல்லக்கூடாது நீங்க.
1: அம்மா உங்களை கலாச்சி.
0: சொல்லுங்கம்மா.
1: அது பயன்படாத பொருள், எங்க அம்மாவோட மரம் பீரா இருக்குது. அப்புறம் வந்து பெட்டி இருந்தது, அது இல்லை இப்போ.
0: ஓ,
1: அதுக்கப்புறம் வாட்சி இருக்குது, நிறைய சொல்லினே போலாம்.
0: லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு.
1: ஆமா ஆமா.
0: நான் நன்றிங்கம்மா. வணக்கம் போயார், இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: அடடா அடடா, சொல்லுங்க, எந்த பொருள் பொக்கிஷமா வச்சிருக்கீங்க?
2: எனக்கான கேள்வி இன்னொரு சொல்லுங்க மேம்.
0: அதாவது பயன்படுத்தாம நாம வீட்டுல பொக்கிஷமா ஒரு பொருளை வச்சிருப்போம் இல்லையா, தூக்கி போடவும் மனசு இல்லாம.
2: ஆமா மேம், இருக்கு அது மாதிரி.
0: அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
2: தாத்தாவுடைய ஞாபகமாக சாய்வு நாற்காலின்னு சொல்லுவோம்ல.
0: ஆமா ஆமா.
2: அது எங்க தாத்தா மாத்திரம் தான் யூஸ் பண்ணாரு, இப்ப யாருமே அதை யூஸ் பண்ணல. இருந்தாலும் தாத்தாவுடைய ஞாபகமாக அந்த சாய்வு நாற்காலி இருக்கு
0: வச்சிருக்கீங்க.
2: அம்மா வந்து பாட்டி வந்து இந்த கயிற்று கட்டில் அப்படிங்கறதுலதான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க படுத்துட்டு இருந்தாங்க மேம். அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா, நல்லா பாட்டி ஞாபகமா அந்த கயிற்று கட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டுலதான் இருக்கு. ஆனா நாங்க யாரும் யூஸ் பண்ணறதே இல்லை, ஏன்னா அது பெரியவங்க அவங்களுடைய அந்த ஞாபகமா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க சேமிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் இந்த அம்மிக்கல் இருக்கு இல்ல மேம், அம்மிக்கல் ஆட்டாங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: பயன்படுத்தியே இருக்கோங்க.
2: அது வந்து முன்னாடி எல்லாம் நாங்க பயன்படுத்துவோம் மேம், போச்சு அப்படின்னா நாங்க அதுலதான் அம்மிக்கல் ஆட்டாங்கல் ஆட்டுவோம். இப்ப யூபிஎஸ் வந்ததுல இருந்து அதுவும் பயன்படுத்துறது இல்ல, அதனால அந்த நினைவுகள் அப்படிங்கறது வச்சிருக்கிறதுக்காக பொக்கிஷமா பாதுகாக்கிறோம்.
0: ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி சார், நன்றி. வணக்கம் போயார், இங்க இருந்து? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அதாவது வாட்ச் அப்படிங்கறது வந்து அப்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு இதா தான் இருக்கும். இப்ப வந்து நினைச்சா நாம வாங்கிக்கிறோம், கலர் கலரா ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கிறோம். அதுவும் இந்த கோல்டு வாட்ச், கோல்டு வாட்ச்னு வேற சொல்லுவாங்க, அந்த க்ளோட் கோல்டு கோட்டிங் இருக்கிற அந்த வாட்ச், கோல்டு வாட்ச் பத்தியா வாங்கி கொடுத்தாங்க பத்தியா அப்படின்னு ரொம்ப அழகா அதை வந்து மகிழ்ச்சியா கட்டிட்டு போற ஒரு தலைமுறையெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். எஸ், அந்த வாட்சை பத்தி தான் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பேசுவோம், நாம பயன்படுத்தாம வீட்டுலயே பொக்கிஷமா வைத்திருக்கிற ஒரு பொருள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். It's one

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ISI நம்பிக்கையின் முத்திரை,
0: ISI பாதுகாப்பின் முத்திரை,
1: ISI தரத்தின் முத்திரை.
0: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1442, 044-22-54-1216.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:25 30 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் நீண்ட நாட்கள் ஒரு பொருளை நாம் பயன்படுத்தியிருப்போம், இப்போ பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கும், இருந்தாலும் அதை தூக்கி போட மனசு இல்லாமல் நாம் வந்து பாதுகாத்து வச்சுருப்போம் இல்லையா. அந்த பொருளை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952055544. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம், சொல்லுங்க சார், யார்
1: இங்க இருந்து? ஆண்டனி, மதுரையில இருந்து. ஆண்டனி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, அதாவது அந்த பழைய பொருளுக்கு ஒரு திடம் அந்த காலத்துல வாங்கினது, இப்ப எல்லாம் அந்த ப்ராடக்ட் எல்லாம் இப்ப எல்லாம் தயாரிக்க முடியாது. ஒரு ஒரு ஒரு பருமனா இருக்கு, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு வெயிட்டா ஒரு இப்ப அப்ப இல்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த விலைக்கு வாங்கினேன், இப்ப எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது, இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் கிடைக்காது, தயாரிப்பும் கிடைக்காதும்பாங்க. அதுக்கு ஒரு ரீசனா வச்சிருப்பாங்க. அப்ப இன்னொரு ரீசன், முக்கியமான ரீசன் நான் சொல்றேன்னா, இந்த மலரின் அந்த பார்க்கும் பொழுது, அந்த பொருளை பார்க்கும் பொழுது மலரின் நினைவுகளா இருக்கும். இந்த நேரத்துல இப்படிதான் இந்த இது இந்த ஊருக்கு போகும்போது வாங்கின, இந்த திருமணத்துக்கு நம்ம திருமணத்துக்கு வாங்கினது, நம்ம பையன் குழந்தை பிறந்தப்ப வாங்கினது இந்த பொருள் அப்படின்னா, அந்த மலரின் நினைவுகளுக்கு வேண்டி அந்த பொருள்களை வச்சிருப்பாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்ககிட்ட அப்படி என்ன எந்த பொருள் இருக்கு?
1: ஒரு ப்ரொசீஜர் மோட்டிவேஷன் இருக்கான். எனக்கு பர்த்டேக்கு வந்து 1990 வாங்கின கடிகாரம், எங்க பிரதர் வாங்கி கொடுத்த கடிகாரம், 36 ஆகுது. எங்க வீட்டம்மாவோட தூக்கி போடுங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு தூக்கி போடுங்க சொல்லுவாப்ல. ஆனா 36 அந்த கடிகாரத்தை இன்னும் வச்சிருக்கேன். 36 ஆயிடுச்சு எங்க பர்த்டேக்கு எங்க அண்ணன் கிஃப்ட் கொடுத்தது ஆல்பர்ட், அதை மறக்கவே முடியாது. அதனால ஒரு சில ரீசனுக்கு வாண்டி ஒரு ஷேர் பண்ண ஒரு மோட்டிவேஷனுக்கு வாண்டி அந்த பொருள்கள்லாம் மலர் நினைவு.

0: வச்சிருப்போம்.
1: பதில் வச்சிருப்பாங்க.
0: உண்மைதான் சார்,
1: தேங்க்யூ சார்.
0: உண்மைதான். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம் ரெயின் போயார், இங்கிருந்து.
1: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்திலிருந்து. மாலை வணக்கம்மா.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: மலையாள மொழி பேசும் மக்களுக்கு இன்று ஓணம் வாழ்த்துக்கள்மா. அதோட தொடங்குறேன். அது வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தமாஷா இருக்கு. வந்து ஏழு வாட்ச் இருக்கேன், மிஸ்ஸஸ் இருந்து எல்லாமே சேர்த்து
0: சேர்த்து
1: டைம் பீஸ், ரெண்டு டைம் பீஸ், ரேடியோ, டிரான்சிஸ்டர், அது ஒரு மூணு நாலு இருக்கும். வந்து ரெண்டு பழைய ஃபேனு. என் திருமணத்துல நான் யூஸ் பண்ண ஷூ டை 40 வருஷம் மேல ஆயிப்போச்சு. சொந்தல நான் பயன்படுத்தி ஹார்மோனிய பெட்டி, அந்த பட்டன்ஸ் எல்லாம் தனியா வந்துச்சு. சரிகா 30 நிமிஷம் வராது சரியா. வந்து இருந்தாலும் கீழே போடல. நான் வந்து நானு அப்பா பயன்படுத்தி மிருதங்கம் இவ்வளவையும் நான் வந்து எதை தூக்கி போட்டாலும் சரி, ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் எங்க மிஸ்ஸஸ் கிளீன் பண்ணுவாங்க. இது மாத்திரம் தனியா எடுத்து வச்சிருவோம். நாங்க என்ன பண்ணோம், ஷோ கேஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. வரவங்க எல்லாம் என்ன விழுந்துவாங்க, நாங்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்தியது இங்க இருந்து நாங்க தூக்கி போடல, நீங்களும் அப்படியே இருந்தான்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்றது அவங்களுக்கு.
0: ரொம்ப ரொம்ப அழகு சார், ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நீங்க சொன்னது இந்த பொருள் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொரு நினைவு, ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொரு மனிதர்களினுடைய மூச்சு அதுக்குள்ள கலந்துருக்கிறதா நம்ம நினைப்போம் இல்லையா? உண்மைதான் அது. வணக்கம் ரெயின் போய், யாரு இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க.
2: கோபிகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார்.
2: சூரிய நமஸ்காரம்
0: சார்.
2: சூரிய நமஸ்காரம்
0: இல்ல, நீங்க சொல்றது புரியல. இன்னைக்கு ரெயின்போ மேடையில நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டீங்க இல்லையா? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம். மாவடியில இருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க சார்.
3: முதல் வாங்கின ரேடியோ அது ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பார்த்தா ஆள் இல்லை, அப்படியே போட்டேன். அது என்ன இருக்குது?
0: இருக்கு. நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். ஜம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: ரெண்டு பொருள் மேடம். ஒரு அந்த காலத்து செவரு கடிகாரம்
0: ஒவ்வொரு மணி
4: நேரத்துக்கு பெல் அடிக்கும், அரை மாசத்துக்கு ஒரு பெல் அடிக்கும். அது ஆனா ஓடல. கேக் மரத்துல அது டோர் திறந்து மூடலாம், அப்படியே இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கோம்.
0: சூப்பர்.
4: அது மாதிரி பால்பு ரேடியாவும் வந்து இதுதான் எங்க அப்பா வச்சு யூஸ் பண்ணது.
0: சரி.
4: பெரிய ரெண்டு சுவிட்ச் இருக்கும், அதுவும் யூஸ் இல்ல. ஏரியெல்லாம் வச்சு பாட வச்சு ஞாபகம் இருக்கிறது. அருமையான ரேடியாவது ரெண்டையும் நாங்க வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் மேடம்.
0: அழகு சார், நன்றி நன்றி. இந்த கடிகாரம் நாங்கள் கூட அப்படியே பொக்கிஷமாக வச்சுருக்கோம். இந்த ஒரு மணினா ஒரு பெல் அடிக்கும், ரெண்டு மணினா ரெண்டு பெல் அடிக்கும். அப்படியே நம்ம வந்து போய் பார்த்து தான் நேரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து அந்த இது செல்லு போடணும். அந்த அது வந்து டைம் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு எல்லாம் கூட இருக்கும் இல்லையா? கீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கீ இருக்கும், அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதை வச்சு கீ கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஓட விட்டு அதெல்லாம் வந்து நிறைய பேர் வீடுகளில் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் அதை தூக்கி போடாமல் அப்படியே பொக்கிஷமாக வச்சுருந்தாலுமே அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பொருளாகவும் கூட இருக்கும் இல்லையா? தொடர்ந்து நாம் பேசுவோம். எஸ் இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: கோ திரைப்படத்திலிருந்து பாடல் பாவிஜயின் வரிகளில், ஹாரி ஜெயராஜன் இசையில், கார்த்திக் குரலில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி

0: நேரம் 5:37 45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், இப்போ நாம் பயன்படுத்தாத ஒரு பொருள், ஆனால் தூக்கி எறிய மனசு இல்லாமல் பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952055. வணக்கம் ரெயின்போ.
1: இனிய மாலை வணக்கம். ரேகா,
0: இனிய மாலை வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
1: நான் சிங்கச்சுவன், சென்னை அர்க்கே நகர்ல இருந்து.
0: நீங்க
1: சொன்ன அதே கடிகாரம் எங்க வீட்லயே இருக்கு. பெரிய கடிகாரம் இப்பதான் ரீசெண்டா என் அக்கா வீட்டுக்கு கொடுத்து அமிச்சாது. நீங்க மெயின்டைன் பண்ண சொல்லி வாரத்துக்கு ஒரு முறை கீ கொடுக்கணும். அது
0: கீ கொடுக்கணும்.
1: ஆமா, ரொம்பவே அழகா மேல அந்த குதிரை எல்லாம் ரெண்டு பக்கம் ரெண்டு குதிரை எல்லாம் பாட்டிருப்பாங்க. அதுல ஃபுல்லா உட்ல பண்ணிருப்பாங்க. அந்த அந்த தனி ஊசல ஆடுறதே ரொம்ப அழகா இருக்கும். அதை தாண்டி நான் ஒரு ரேடியோ 1977 எங்க அப்பா காலத்துல வாங்கினது. அந்த ரேடியோ வந்து சென்னை விலாசம் 1 மட்டும் தான் இருக்கு. SWMW வரும்.
0: சரி,
1: ஷார்ட்வே வரும். இந்த ரேடியோ வந்து இப்ப போட்டா கூட ஒர்க் பண்ணா சென்னை விலாசம் 1 மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் பேண்ட்ல ஷார்ட்வே வரும் அந்த ரேடியோ. அது அப்ப வந்து லைசன்ஸ் தான். அந்த ரேடியோ வச்சிருந்தா லைசன்ஸ் யூஸ் பண்ணணும். லைசன்ஸ் வச்சாதான் ரேடியோ யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அது கரெக்ட் சட்டப்படி குற்றம். அந்த லைசன்ஸ் புக் அந்த ரேடியோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் மேம். இன்னும் ஆனா அது யூஸ் இல்ல, இருந்தாலும் அதை எடுத்து போற மனசு வரல. எவ்வளவு ரேடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம், ஆனா அது போடல இன்னும். ஏன்னா அது வந்து அந்த ரேடியோ நாங்க யூஸ் பண்ணும் போது சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த நியூஸ் கேக்குது, காலையில மார்னிங் நியூஸ் கேக்குறதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஒரு மரத்துக்கு அந்த ரேடியோ வச்சுட்டு ஒரு 10-20 பேர் டெய்லி கேப்பாங்க. அது ரொம்ப எனக்கு பாக்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா ஒரு லீடர் பேசினாவே ஒரு 50-100 பேர் சேர்ந்து கும்பலா கேட்பாங்க.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து? நன்றி சார். இரும்பு பெட்டியை நான் வந்து பொக்கிஷமா வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் எட்ரிஸ்ல இருந்து ரெட்ராஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து இங்க வந்து எங்க தாத்தா ஜெமினி இருந்தாங்க இந்த ஊர்ல 3 தலைமுறையா. அப்ப வந்து வேட்டையாட வந்து ஸ்டார்ட் எல்லாம் இருக்கு இந்த பகுதியில.
0: சரி,
2: சிங்கம் புலிதான் வேட்டையாடுவாங்க. அப்ப துப்பாக்கி கொண்டு நிறைய விலங்குகள் வேட்டையாடி இருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 3 தலைமுறையா அந்த துப்பாக்கியை நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம்.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
0: ஆமாங்க சார், சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து நாங்க திருவனந்தபுரம் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம் மேடம்.
0: சரி,
3: வந்து என் ஃப்ரெண்டு கூட படிச்சதுல கிளாஸ்மேட் தான். அவரு பிள்ளை இறந்தாரு. நான் வந்து அவரு என்கிட்ட கட்டியிருக்க வாட்ச கழிச்சு இது பண்ணிட்டு அவரு வாட்ச் கொடுத்தாரு, கோல்டு வாட்ச்.
0: ஓ,
3: நான் சாதாவா கட்டியிருந்தேன். அந்த வாட்ச் இது பண்ணிட்டு எனக்கு கோல்டு வாட்ச் கொடுத்தாப்ல. அந்த வாட்ச் இன்னும் வச்சிருந்தேன். அதை வந்து செல்லு கூட ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த எடுத்து போடுவேன், இல்லைன்னா அப்படியே எடுத்து அப்படியே வச்சிருவேன் மேடம். ஏன்னா அது மறக்கவே முடியாது.
0: என்ன
3: பிள்ளைல இருந்து ஸ்கூல்ல படிச்சது, அது திடீர்னு உடம்பு முடியாம இருந்துட்டாப்ல.
0: இதுல
3: மனசு ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து அந்த பொருள் வந்து ஞாபகமா வச்சிருக்கேன்.
0: உண்மை சார், அந்த பொருளோ அந்த பொருள் உங்க கூட இருக்கிற மாதிரி உங்க நண்பனும் நிச்சயம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நினைவு. வணக்கம் ரெயின் போய், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் ரேகா மேடம், எலினா இருந்து சண்முகத்துல பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு வந்து மறக்க முடியாத பொருள் வச்சிருந்தா ரொம்ப நீண்ட நாள் வந்து ஒரு ஆர்டர் சேர் வச்சிருந்தேன் மேடம். அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். எங்க வீட்டுல வந்து கீழே வந்து ரேசா கம்பி கொஞ்சம் திருப்பிடிச்சு விட்டுருச்சு.
0: சரி,
4: பாதுகாத்துக்கு வந்து நான் வந்து கடைக்கு போயிட்டு வர்றது கூட வெளியே தூக்கி போட்டுறாங்க. நான் இருந்தா விட மாட்டேன்னு சொல்லி கேட்டேன்னா எங்க சொன்ன தெரிஞ்சவங்க கிட்ட குடுத்துருக்கேன் குடுத்துறேன்னு பார்த்தா கடைசியில அந்தமா சொல்றாங்க.

0: எடுத்து போட்டுட்டாங்க.
1: எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதே மாதிரி ஒரு பீரோ ஒண்ணு இருக்குது மேடம், மரபீரோ.
0: சரி,
1: அது வந்து நாங்க ரொம்ப நாளா பாதுகாத்துக்கிறோம். டேமேஜா இருக்குது, இருந்தா கூட பரவாயில்ல, எங்க வீட்டுல இருந்து கொண்டு போய் போட்டுலாம். அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பொருள், பழைய பொருள்கள் எல்லாம் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு துணி வைக்கிறதுக்கு பிறகு அந்த பொருள்களை
0: வச்சிருக்காங்க. இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், நினைவா. வணக்கம் விழையின்போ, யார் இங்க இருந்து? எஸ் வணக்கம், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், உஷா சிவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஓல்டு ஐட்டம் சொன்னீங்களா, எங்க மாமியாருக்கு மாமியார் வச்சிருந்த ஒரு காபி கொட்டை அரைக்கிற மிஷின்.
0: ஓ,
2: இப்படி கையால அப்படி திருகி அந்த காபி கொட்டையை, அவங்க வந்து வறுத்து காபி கொட்டை வாங்கி வறுத்து அதுல அரைச்சி பண்ணுவாங்க மாமியெல்லாம். அது ஒரு காலம், இப்ப எனக்கே 60+ ஆயாச்சு, அது இப்ப பண்ண முடியல. அது வச்சிருக்கேன், ப்ரெஷியஸா வச்சிருக்கேன்.
0: சரியா
2: பண்ண, அந்த காலத்து மாதிரி நம்ம இல்லையே கை வலிக்கிறது கொஞ்சம் சுத்தினாலே, அதெல்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது. பட் இட் இஸ் தேர், அது பாத்து பாத்து பத்திரமா வச்சிட்டு இருக்கோம்.
0: எவ்வளவு நேரம் ஆகும் அது தூளாக?
2: தூளாக ஒண்ணுமே இல்ல, அது 5 நிமிஷத்துல தூளாயிடும்.
0: அப்படியா?
2: அந்த அந்த பெரிய அந்த மாவு மிஷின் எல்லாம் இருக்குல்ல, அதோட மினியேச்சர் மாடல் தான் அது. மேல ஒரு 2 கை காபி கொட்டைய, வறுத்த காபி கொட்டையக்குள்ள போட்டு சைட்ல என்ன
0: சுத்தணும்,
2: அப்படியே கீழே குத்தும். எவ்ரி டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம், டெய்லி போட்டுக்கலாம், இல்ல ஒரு நாள் போட்டா 2 நாள் வரும். அந்த மாதிரி இட் பி வெரி நைஸ். ஆனா அந்த காஃபி வில் பி வெரி டேஸ்டி. இப்ப அந்த மாதிரி பண்ண முடியல, வலிக்கிறதுக்கு. பட் அதை பத்திரமா வச்சிருக்க, தூக்கி போட மனசு இல்லாம.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: எங்க வீட்டுல 3 பொருள் இருக்கு மேடம் மொத்தம். அதாவது உரல் ஒண்ணு இருக்கு,
0: சரி,
3: அம்மி இருக்கு. எங்க அப்பா நல்ல வேலை செஞ்சாருன்னு கடிகாரம் கொடுத்தாங்க, டிங் டாங் கடிகாரம். அது சாவி கொடுக்கணும், நான் தான் ஸ்டூல் போட்டு ஏறி எங்க அப்பா சாவி கொடுக்க சொல்லுவார் டெய்லி.
0: சரி,
3: அது எங்க இருக்குன்னு தெரியலண்ணா, நீங்க சொன்ன எங்க அப்பா ஞாபகப்படுத்திட்டீங்க. அருமையான கடிகாரம் மேடம் அது. அந்த இப்படி போய் எப்படி தோசை குத்தியா அண்ண குத்தியா ஒண்ணு இருக்குமே.
0: ஆமா ஆமா சார், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், தெரியும்.
3: சும்மா அழகா சவுண்ட் கொடுக்கும் மேடம். 1 மணிக்கு ஒன்னு,
0: 2 மணிக்கு
3: ஹாஃப் அன் அவருக்கு ஒன்னு இருக்கும். அப்புறம் அந்த மாவுக்கல் இருக்குல்ல, அதுல என்ன பண்ணா, அந்த குழவி மட்டும் தனியா எடுத்து வச்சு மண்ணு போட்டு செடி
0: வச்சிருக்கேன்,
3: வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. சின்னதுதான், அழகா என்னாலும் தூக்க முடியும். அது வச்சு அதுல செடி
0: வச்சிருக்கேன். நன்றி சார். தொடர்ந்து நாம பேசுவோம் பயன்பாட்டில் இப்ப இல்லாத ஒரு பொருள், ஆனா தூக்கி எறிய மனசு இல்லாம நான் வீட்டுலதான்ப்பா வச்சிருக்கேன் பொக்கிஷமா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பொருள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து. எஸ் ராமத்துக்குமாரின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன் இசையில் கேட்டு நினைந்திருப்போம்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: நேரம் 5:50, 45 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ மேட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ் வீட்டில் நாம் ஏற்கனவே பயன்படுத்தி இப்போ பயன்பட முடியாத ஒரு சூழலில் இருக்கிற பொருளை கூட தூக்கி போட மனசு இல்லாமல் பொக்கிஷமாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொருளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: 2007 நம்ம ரெயின்போல பேசி 2 செல்போன் வந்து பட்டன் போன் பரிசு வாங்கினோம். அது அது சிம் கார்டு மாற முடியாது, இப்ப எல்லாமே மாறி போச்சு.
0: மாறிடுச்சு.
1: அப்படியே ஞாபகத்தமா வச்சிருக்கேன்.
0: அவ்வளவுதான்.
1: என்னுடைய வீட்டுக்காரருக்கும் கிடைச்சு, 2 பேருக்கும் கிடைச்சது.
0: சிறப்பு சிறப்பு.
1: அது அப்படியே வச்சிருக்கேன், சின்ன குட்டியா இருக்கும் அது. அது மாதிரி நாங்க எங்க பையன் யூஸ் பண்ண 2 ஃபர்ஸ்ட் அந்த பட்டன் போல அதுவும் பயன்படுத்த முடியாது. இப்ப எல்லாம் 2G 4G எல்லாமே வந்து போச்சு, சிம் கார்டு ஆகி போச்சு. அந்த சிம் கார்டும் இருக்கு, அந்த செல்போனும் இருக்கு. 4 செல்போன் அப்படியே வச்சிருக்கேன். எங்க செல்ஃபிலே தான் இருக்கும், அது டப்பாலே தான் இருக்கும். அது எடுத்து எடுத்து பாக்குறதுக்கு காட்டுவேன், எங்க பேரண்ட் எல்லாம் காட்டுவேன், இங்க பாரு இதுதான் செல்போன், எடுத்து விளாடலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவேனா. அது மாதிரி நிறைய இருக்கு, கடையில உள்ள படிக்கல்லு தராசு அது எல்லாம் யாருக்கும் குடுக்க, யாருக்குமே குடுக்கவே இல்ல, அப்படியே வச்சு பத்திரமா இருக்குது. தராசுலாம் 74 வாங்கினா

0: அது படிக்கல, எல்லாமே டபுள் டபுளா படிக்கல, அப்படியே இருக்கு எல்லாமே. பத்திரமா ஞாபகம் வச்சிருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாமா, அப்படியே சேர்த்து
0: தூரப்பட மனசு வராது.
1: கண்டிப்பா வராது வராது. இப்ப அடுத்து வர தலைமுறைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க பேரன் பேத்திக்கலாம் அதை காட்டும் பொழுது சில பேர் நம்ப மாட்டாங்க, நீங்க போங்க இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் காட்டும் பொழுது
0: ஒரு ஞாபகம், நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும், அவங்களுக்கு இதெல்லாம்
1: இருந்திருக்கா அப்படின்னு ஒரு சூழல்.
0: 2020 ரெண்டு பிள்ளைகள் தெரியாது, தெரியாது
1: கட்டாயம்.
0: அதனால அப்படியே எடுத்து எடுத்து காட்டு அப்படியே வச்சுக்கிடுவோம்.
1: நன்றிங்கம்மா. வணக்கம் போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: என்கிட்ட ஒரு 4-5 பொருள் இருக்கு, பத்து பொருள். ஏன்னா இந்த பித்தளை காசு அப்ப உபயோகப்படுத்தின பித்தளை காசு, 10 பீசா, 20 பீசா, அப்புறம் 50 பீசா, இதெல்லாம் பத்திரம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க மாமியார் பாத்துட்டு சொல்லுவாங்க, இது மோதிரம் செஞ்சு போடு, அப்படியே கருக்காம கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க போய் மோதிரம் செஞ்சு போடுறது பித்தளை காசு, தங்க கலந்துருக்கும் அப்படின்னு எங்க மாமியார் அடிக்கடி

0: இருந்திருக்கா அப்படின்னு ஒரு சூழல்.
1: 2020 அப்புறம் அந்த பிள்ளைக்கு தெரியாது, தராசு தெரியாது
0: கட்டாயம்.
1: அதனால அப்படியே எடுத்து எடுத்து காட்டு அப்படியே வச்சுக்கிடுவோம்.
0: நன்றிங்கம்மா. வணக்கம் லைன் போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: என்கிட்ட ஒரு 4-5 பொருள் இருக்கு, பத்து பொருள். ஏன்னா இந்த பித்தளை காசு அப்போ உபயோகப்படுத்தின பித்தளை காசு, 10 பீஸா 20 பீஸா அப்புறம் 50 பீஸா இதெல்லாம் பத்திரம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க மாமியார் பாத்துட்டு சொல்லுவாங்க, இது மோதிரம் செஞ்சு போடு, அப்படியே கருக்காம கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க போய் மோதிரம் செஞ்சு போடுறது பித்தளை காசு, தங்க கலந்துருக்கும் அப்படின்னு எங்க மாமியார் அடிக்கடி
0: சொல்லுவாங்க. சொல்லுவாங்க இந்த காலனா அரையனா இல்ல, அப்போ அதெல்லாம் கூட நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் வந்து எங்க தாத்தா காட்டின ஞாபகம் எல்லாம் உண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, அந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. வணக்கம் லைன் போய், யார் இங்க இருந்து?
3: சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: அப்ப சைக்கிள் கொடுத்தாரு மேடம், 93ல.
0: சரி,
3: அந்த சைக்கிள் இன்னும் வச்சிருக்கோம். ஆனா அவருதான் மேடம் எல்லாம் இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல. அவர் ஞாபகம் வச்சிருக்கேன் மேடம்.
0: அதுதான் சார் இல்லையா, நினைவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க நம்மளோட. வணக்கம் லைன் போய், யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
4: மேடம் என்ன டாபிக் மேடம்?
0: அதாவது நான், ஆமா, இப்போ பயன்பாட்டுல இல்லாத ஒரு பொருள் நம்ம வீட்லயே இருக்கும் இல்லையா, தூக்கி போட மனசு இல்லாம நம்ம பொக்கிஷமா வச்சிருப்போம்.
4: ஒட்டிங் மேடம், அப்பெல்லாம் வந்து பீரா கிடையாது.
0: ஆமா, ஒரு நேயர் சொன்ன மாதிரி நாளைக்கு வரைக்கும் கூட இந்த தலைப்புல நாம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த தூக்கு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப வயல்வெளிக்கு வேலைக்கு போகும்பொழுது அதுல எடுத்துட்டு போறது, அதெல்லாம் கூட நிறைய பேர் வீடுகள்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து இந்த பொருள் நம்ம வெயிட் வைக்கணும் அப்படின்னா கீழே வந்து வைக்கிறதுக்கு இப்ப விதவிதமா வந்துருச்சு. அப்போ கீழே வைக்கிறதுக்கு அந்த பொருளை வந்து சேர்த்து வைக்கிறது, இப்போ சமைச்சிட்டு அதை மேலே கொண்டு மாட்டி வைப்பாங்க வீட்டில், அந்த மாதிரி எல்லாம் நாம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நாணயங்கள், இந்த நாணயங்கள் பத்தி கூட நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் கூட இருக்கு அப்படி நிறைய பேர் சொன்னது. கடிகாரம், சைக்கிள், ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய வச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்ம பொருளாக பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுட்டு இருப்போம். ஆனால் அந்த பொருளோட நம்ம வீட்டில் வாழ்ந்த நம்மளுடைய உறவுகள் அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால இன்னும் அந்த பொருள் வந்து நம்ம கூடவே இருக்கு. இன்னும் அதை பொக்கிஷமாக வச்சுக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு நினைவுகள், ஒரு மகிழ்ச்சியான நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடிய பொருட்கள். ரொம்ப அழகா இன்னைக்கு எல்லாருமே பேசுறீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புற. மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் குரலில், பா விஜயின் வரிகளில், எஸ் ராஜ்குமாரின் இசையில் கேட்டுணைந்திருப்போம். இது FM ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தால் 150 இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் கட்சி உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக் கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தாவேகா அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தாவேகா அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதீதி போர்தோலோயி மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கன்றப்பு, ருஜாலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி டாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: நிறைவு பெற்றது.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

ஈவினிங் சென்னை, டைம் இஸ் ஷார்ப் 6:03 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ அஜய் ரேகா ஹியர் ஃப்ரம் டில் 7 PM today. Yes. And this is Western Music RJ. The previous show was hosted by Tamil RJ Rekha. So don't be confused. Fine. The first track for today would be from Brett Young's Change Your Name. Listen to the music and enjoy, my dear lovable listeners. Here goes the track.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு ட்ரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ யுவர் ஃபேவரட் அஜய். அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டுடே இஸ் பர்த் அண்ட்

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் ஆன் வெஸ்ட் டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4. லாஸ்ட் ட்ராக் வாஸ் ஃப்ரம் அபா, லே ஆல் யூர் லவ் ஆன் மீ. அண்ட் கம்மிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் ஃப்ரம் ஆட் சப்ளை, லாஸ்ட் இன் லவ். ஹியர் கோஸ் த ட்ராக். லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய் இட்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:20. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்கள். என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு நான் வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம்.
1: பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி அகமத் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: படம் டூயட்டு. டூயட்ல இருந்து என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் அந்த பாட்டு போடுங்க.
0: 6 நிமிஷமும் நீங்களே பாடிடலாம் போலயே. போட்டுருவோம் சார், போட்டுருவோம் சார்.
1: நல்லதா இருக்கும். ஆனா நேயர்கள் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா?
0: பண்ணணுமே. நன்றி சார், நன்றி. டூயட் திரைப்படத்துல இருந்து வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

0: நேரம் 7:10:35 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார், எங்க இருந்து சார்?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மெர்சல் பாடம் மேடம்.
0: மெர்சல் படத்துல இருந்து போட்டுலாம் சார். நன்றி. எஸ், மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு விவேக். வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டு நான் இருப்போம்.

0: நேரம் 7:17 ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ரெட் ஹவுஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்குனி சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதாவது புது பாடல் எல்லாம் போடுறீங்க, அதுவும் நல்லதா இருக்கு. இருந்தாலும் நான் வந்து பழைய விரும்பி மேடம் கொஞ்சம்.
0: சரி,
1: அதாவது பச்சை விளக்கு படத்துல இருந்து ஒளிமயமான எதிர்காலம், அந்த பாட்டை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: கேட்டுலாம் சார். நன்றி சார். எஸ் பச்சை விளக்கு திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவ

0: நேரம் 7:22 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனசுக்கு பிடிச்ச பாடல் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஒலிக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952505554. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ரேகா மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சின்ன தம்பி மேடம். அதாவது பாத்தீங்கன்னா இதுல சொர்ணலதா மேடம் பாடிருப்பாங்க, அதாவது பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சும்பாங்க இல்லையா.
0: ஆமா,
1: அந்த சொன்னாலதான் மேடம்க்கு வந்து முன்பல்ல பெரிய கேப் இருக்கும், ஆனா அவங்க குரல் பாத்தீங்கன்னா குயில் மாதிரி இருக்கும்.
0: அழகா இருக்கும்,
1: கேட்டு பாருங்களா, சும்மா குயில் மாதிரி பாடிருப்பாங்க. நீ எங்கே
0: இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: எல்லாமே தோல்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: இரவு வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சின்னப்பாப்பாங்க மேடம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: பாடம் வந்து புதிய தோரணங்கள் மேடம்.
2: சரி,
3: அதுல தீர்த்தக்கார மாரியம்மன்ற பாடல் வேணும் மேடம்.
2: போட்டுடலாம் சார். நன்றி சார். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல் புதிய தோரணங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:36 ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 1 9 8 6 0 0 3 8 2 1 5 2 0 5 5 4. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ரேகா மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம்.
0: விநாயகம் சார்க்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து கண்டுகொண்டேன்.
0: சரி,
1: பாடல் வந்து கொஞ்சம் மைனாக்கலே.
0: கேட்டுடலாம் சார், கேட்டுடலாம் சார்.
1: மிக்க நன்றி.
0: நன்றி சார். சாதனா சர்க்கம் குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நான் இருந்திருப்போம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து சூரியன் மேடம்.
0: சரிங்க சார்,
1: பாடல் வந்து கொட்டுங்கடி கும்மி என்ற பாடல் மேடம்.
0: போட்டுடலாம் சார்.
1: நன்றி
0: சார். வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் சூரியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: Rainbow Chatbox. ரெயின்போ சேன் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. எஸ் மனசுக்கு பிடிச்ச பாடல் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஒலிக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055554. தொடர்ந்து யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்
1: மேடம்.
0: கலா மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம் கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு
0: போட்டுடலாம் மேடம். நன்றி மேடம். நன்றி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி. குரலில் எம் எஸ் விஸ்வநாதன். இசையில் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 7:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ்

0: நேரம் 7:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ் தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவா யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அப்துல் காதர், நான் ராமநாதபுரம் மாவட்டம் அதிராமம் அங்கிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து துள்ளாத மனம் துள்ளும் படத்துல இருந்து 20 கோடி நிலவுகள் பாடல் போடுங்க. இந்த பாட்டை வந்து நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். மயிலை பட்டாபி, ஏழுகிணர் தேவா, மந்தவெளி விநாயகம், நம்ம நேர்களை எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணி
0: எல்லாருக்காகவும் கேட்டுலாம் சார். நன்றி. எஸ், துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில், வைரமுத்து வரிகளில், எஸ் ராஜ்குமாரின் இசையில் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் பாடலை கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் நான் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-930-93793 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289-16712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1 தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினாா்.

தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

இஸ் 8:19 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் மீ யுவர் ரிக்வெஸ்ட் ஆன் சென்னை FM 101.4 Facebook page, and you can also call me at 044-298-60038 and 044-295-20554. I have a caller there. I'll just play the track for the listener Manohar from Coimbatore, and he has requested Boney M's Rivers of Babylon. Here goes the track. Listen to this track and enjoy Manohar from Coimbatore.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் கமிங் அப் நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் ஃப்ரம் அபா, மாமா மியா. மனோகர், ஹியர் கோஸ் த ட்ராக். லிஸன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய் மனோகர்.

லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே வுட் பி ஃப்ரம் பிங்க் ஃப்ளை ஓட்ஸ் கம்ஃபர்டபிளி நாம் பேண்ட். இட்ஸ் ரிக்வஸ்ட் ஃப்ரம் சதீஷ். அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் தின் லைக் அ த்ரெட் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8:57 ஆன் த க்ளாக் அண்ட் ஐ ஹாவ் டு லீவ் அண்ட் ஐல் பி பேக். யூ கேன் அகெயின் இஃப் யூ வாண்ட் ஹியர் மை ஷோ யூ கேன் டியூன் ஆன் டு எஃப்எம் கோல்ட் 100.1 சென்னை ரேடியோ ஸ்டேஷன் பிட்வீன் 10:30 to 11. ஐல் பி தேர் அண்ட் ஐ சி டு தேட் யூ ஸ்லீப் டைட் வித் சம் லவ்வபிள் ட்ராக்ஸ். ஐல் ஜஸ்ட் ப்ளே ஃபார் யூ. Life is short and thin like a thread, so always fill it with a happiness. Always yours, listeners. I love you till the last breath of my life. Always yours. Signing off with love, RJ Rekha Hansa Pranto. See you soon. Bye bye. Good night. Sweet dreams. Take care.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:22 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல்களை பிளே பண்ண வந்தாச்சு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு தாமரையின் வரிகளில் ஹாரி ஜெயராஜின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: உதித் நாராயணன் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யோன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.
1: Can you feel her? Is your heart speaking to her?

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு

21.4 இங்க எல்லாமே தூள். நேரம் 9:14 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளில் ஜேம்ஸ் வசந்த் தன் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:20:35 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதமா இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. தேனாவட்டு திரைப்படத்திலிருந்து நாமத்துக்குமாரின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 9:26 20 ஆயிற்றுக்கு. எஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியன் இசையில் நேசி திரைப்படத்திலிருந்து.

பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் சத்யன் மற்றும் மேகா குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில்.

நேரம் 9:35 45 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் ஆண்ட்ரியா குரலில், பாவஜெயின் வரிகளில், தேவிஸ்ரீ பிரசாதின் இசையில் கேட்டிணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

நேரம் 9:41 ஆயிற்றிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. கே எஸ் துரை வரிகளில் இளம் புயல் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 9:49 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வல்லமை தாராயோ திரைப்படத்திலிருந்து, அனுராதா ஸ்ரீராம் குரலில், பாவு ஜெயின் வரிகளில், பரத்வாஜன் இசையில் பாடல்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். நேரம் 9:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து யுகபாரதியின் வரிகளில் வித்யாசாகர் இசையில், கார்த்திக் மற்றும் ஸ்வேதா குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ ரீவைன். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உயிரமான மாத்திரை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:13:35 ஆயிட்டிருக்க ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் கேட்டு அணைந்திருப்போம்.

ரெயின்போ ரிவைண்ட். பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து பாடல், எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 10:22:35 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் யார் தெரியுமா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல்.

0: நேரம் 10:37 25 ஆயிற்றுக்க ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷிலா குரலில் பாடல்.
1: தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான் தரகடு தரகடுதான் தரகடுதான் தரகடுதான் தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா தாத்தா

அன்று கண்ட முகம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே. வி. மகாதேவன் இசையில் பாடல்.

0: மூன்று எழுத்து திரைப்படத்திலிருந்து பாடல், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் பி பொன்னுசாமி குரலில்.
1: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா.

மடியிலே மடியிலே இருக்க இடத்திலே படுக்க வழியிலே இருந்தா இருக்க

0: அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பனியில் நிறைஞ்சாக்க ஆகாது உடம்புக்கு பனியில் நிறைஞ்சாக்க ஆகாது உடம்புக்கு
1: முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா
0: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா

ஏமா இப்போது என்னம்மா தோணுது, அட ஏமா இப்போ

ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நான் சொல்றதுக்கு எது தப்பு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான் தீருவேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பத்தி பேசுவேன்.
1: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
0: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
1: பேசுவீங்களா?
0: பேசுவேன்.
1: நீங்க பேசுவீங்க?
0: நான் பேசுவேன்.
1: பேசக்கூடாது.
0: பேசுவேன்.
1: பேசக்கூடாது.
0: பேசுவேன்.
1: கூடாது.
0: பேசுவேன்.

ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 10:57 ஆயாச்சு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வாலியின் வரிகளில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இல்லை, ரொம்ப அழகான பாடல்கள், எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடித்தமான பாடல்களாக தான் இருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதர்மம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01.

காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: நேரம் 11:21 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய.
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் நிகழ்ச்சியில். அடுத்து

பெரிய மருது திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா அவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரியில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும் நேரம் 11:41 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வாய்ஸில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை.

ஒன்னால முடியுமா? மீசையா முறுக்குவோம், வைக்கத்தான் முடியுமா? காட்டு நீங்க ராங்கி, இப்ப கட்டு நீங்க வாங்கி. காட்டு நீங்க ராங்கி, இப்ப கட்டு நீங்க வாங்கி. அம்பள அம்பள.

கையும் என்ன கையப்பு

பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், பாடிவத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: ஆதவத்தும் காதலுக்கு ஜெய்,
1: ஆதவத்தும் காதலுக்கும் ஜெய், ஆதவத்தும் காதலுக்கு ஜெய்,
0: ஆதவத்தின் பாடலுக்கும் ஜெய்.
2: மேகம் கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS சுந்தர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தாத்தலூர் R. குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அருள் புரிவாய் என்று தொடங்கும் சுதானந்த பாரதி இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:22. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிங்கார குமாரா என்று தொடங்கும் கோட்டீஸ்வர ஐயர் ஏற்றியது வருணப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமனுக்கு மன்னன் முடி என்று தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றியது இந்தோளம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:40. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வரலட்சுமி நமஸ்துதே என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரி இயற்றியது கௌரி மனோகரி ராகம் ரூபகதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம் அகன்றிடவே. ஸ்ரீ ஆஞ்சநேயனே, நின

நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீரா.

துங்கா நதி தீர ராகவேந்திர குருவுடனே மந்திராலயம் பெயர் சொல்லி.

நேரம் 5:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.